நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக்க ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 25 நாள், 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 10 தேதி திங்கட்கிழமை. மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம் 40 நொடி.

0: செல்வ பொழிவு நீங்க பெற்றவர்களுக்கே இரு மனமுள்ள விலை மாதரும் குடிப்பழக்கமும் சூதாட்டமும் உறவுகள் ஆகும். குறள் எண் 920 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு.
0: செல்வ பொழிவு நீங்க பெற்றவர்களுக்கே இரு மனமுள்ள விலை மாதரும் குடிப்பழக்கமும் சூதாட்டமும் உறவுகள் ஆகும். குறள் எண் 920 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறளமுதம் கேட்டோம். இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் 4 அறிவோம். பனை ஓலையின் பயணம் தகவல்கள் எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். இன்று இரண்டாம் பகுதி கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம், திருக்குறள் ஒப்புவித்தல் பி சரவணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, விஎல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும்.

பத்து மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் காரக்குறிச்சி ஏ ரவி, காரக்குறிச்சி ஏ லக்ஷ்மி ஆகியோரின் வீண இசை கேட்கலாம். கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஆவாஸ் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவம், மகப்பேறு மருத்துவர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று 3 பகுதி கேட்கலாம். 2:15 திரைகானம், 2:40 ஹிந்தி பாடற் பயிற்சி, ஆசிரியர் ஆர் கமலஜா அவர்கள், மாணவர் நைத்திக் ஸ்ரீவத்சவா. 2:55 வானிலை.

மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 6 பகுதி. அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண்வள மேலாண்மை. திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் சி தமிழ்செல்வி அவர்களின் உரை. மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 8:30 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம், டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச்சுடர். 9:30 கனகதாரா ஸ்தோத்திர வைபவம், இசைப்பேருரை. நிகழ்த்துபவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், எம் விஜய் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு, டெல்லி அஞ்சல். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்.

நேர்களே, 101.4 எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு வணக்கம் சென்னை, 7:30 சைபாலன் நின்ற ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:02 ரஷ்வர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஆவாஸ் திட்டம் குறித்த தகவல்கள், தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே, 1 மணிக்கு திரைகானம், 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், அவசரகால சிகிச்சை குறித்து மருத்துவர் GR வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவெண்ட். இவையாவும் 101.4 FM ரெயின்போவில்.

100.1 FM கோல்டில் காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரை, 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை. இதில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சாமவேதம் சண்முக சர்மா அவர்கள் வழங்கும் உரை முதல் பகுதி இடம்பெறும். 12 மணிக்கு திரைகானம், 1:10 இசை மலர், விஸ்ருதி கிரீஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், திருச்சூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, இதில் எஸ் முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மதுரை கே பாலசுப்ரமணியம் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம், முன்னேற துணியலாம், ஊக்கமளிக்கும் கதைகள் சொல்பவர் எஸ் தர்ஷினி. விண்ணை தாண்டி கலந்துரையாடல் பங்கேற்பவர்கள் பி பிரவேஷ், ஆர் சாருமதி, டி தீபாராணி, ஜோஷ்வா, ஜப்பேஸ் ஃபெலிக்ஸ் ஆகியோர். அக்னி சிறகுகள் கருத்தாய்வு வழங்குபவர் ஏ அபர்ணா. 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8 மணிக்கு நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை 100.1 FM கோல்டன் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஆவாஸ் திட்டம் குறித்த தகவல்கள், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கும் 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இதுவரை 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையின் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

0: seconds after the tie ended 2-2. Despite missing out on gold, a silver medal is India's best ever finish in the team event at the championship. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: உலக வாழ்வில் நாம் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் பலவற்றை திருமூலர் அருளி செய்துள்ளார். நாம் சமூகத்தில் மற்றவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும். பிறரிடம் நாம் கொள்ளும் அன்பினால் வரும் சிறப்பை திருமந்திரம் பலவாறு எடுத்து எம்புகிறது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார் என்னும் அடிகளில் இறைவன் அன்பே வடிவானவன், அன்பை விடச் சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை, உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே உண்மையான பக்தி நெறி என்கிறார். நம் உடல் என்பது நமது உயிர் அல்லது ஆன்மா தங்குவதற்குரிய இடமாக உள்ளது. எனவே உடல் ஓம்பல் இன்றியமையாதது. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்கின்றார். மேலும் அவரே உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும் பாடியுள்ளார். உலக வாழ்வில் நாம் அறவழியில் ஈட்டிய பொருளை வறியவர்க்கு ஈந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு ஈயாதாரை திருமூலர் ஈகிலா பேதைகள் என்கிறார். நாம் உண்ணத் தொடங்கும் போது பசித்து வந்தோரை காணின் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஓர் கைப்பிடி என்கிறார் அவர். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே என்கிறார். மனிதனாக பிறந்த நாம் இவ்வாழ்வில் இடுவதையும் ஈவதையும் எண்ண வேண்டும். ஈகையை மேற்கொண்டோர்க்கு இறைவன் உறவினன் என்கிறார் திருமூலர். உலக வாழ்வில் நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே என கருத வேண்டும். இதனை சகோதரத்துவம் என்பர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாக்கு உலக புகழ்பெற்ற தொடராகும். சாதி மத நிற வேறுபாடுகளை கடந்து மனித குலம் அனைத்தும் ஒன்று என்கிற சமத்துவ சிந்தனை உடையராக திருமூலர் விளங்கினார். திருமூலர் கூறும் வாழ்வியல் நெறிகள் வெற்று சடங்குகளிலிருந்து வேறுபட்டவை. நிலையில்லாத உலகில் எதையும் நுகரக்கூடாது என்பது அவர் கருத்தில்லை. உலகியல் அனுபவமே அனைத்தும் என நினைக்கின்ற பிழையை மனிதன் செய்துவிடக்கூடாது என்பதே அவர் நோக்கம். மனிதனுக்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறது என பிறநாட்டார் அறிந்து கூறுவதற்கு முன்பே அது இருக்கிறது என்பதையும், அதுவும் நமது உடலின் இடப்பக்கத்தில் உள்ளது என்பதையும், அது பாதிக்கப்பட்டால் வெகு விரைவில் இறப்பு நேரும் என்பதையும் கூறி நமக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார், அடிசீலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே என்பது திருமந்திரம். எனவே நம் வாழ்க்கை எத்தனை மேன்மையானது, எவ்வளவு விரைவில் முடியக்கூடியது என்பதை இவ்வாறு கூறும் திருமூலர் சிந்தனைகளை நாம் உளம்கொண்டு எதிர்காலத்தில் நன்கு வாழ்வோமாக.
2: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களினி கேட்க இருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக உடையாளூர் கே கல்யாணராமன் பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை இடம்பெற்றது வழிபாடு. நேரம் இப்பொழுது 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் 25 நாள், திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: கால்நடை வளர்ப்பு

0: போர் கவனத்திற்கு. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார். நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நிலக்கடலை சாகுபடி செய்ய 2 பட்டம் சிறந்த பட்டங்கள். மானாவாரியாக இருந்தால் ஆடிப்பட்டம் இந்த பட்டம், இரவைக்கு உகந்த பட்டம் கார்த்திகை பட்டம். அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். முன்னதாக கோடை உழவு செய்திருப்பீர்கள். அடிவுரமாக தொழு உரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்ட சத்துக்களை நிலத்தில் இட வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து, 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதை அளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நேர்த்தியில்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் ஃபிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் அவசியம். 3 புட்டலங்கள் ரைசோபியம், 3 புட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா, இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்கொல்லி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25 நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூ பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45வது நாள் விதைத்த 45வது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 2500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும். மானாவாரி அல்லது இரவை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பார்க்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வானிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களில் இருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இதன் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர். என் நம்பிக்கை உயர்ந்தது, என் பயிர்களுக்கும் பாதுகாப்பு கிடைத்தது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் 10 ஆண்டு கால சாதனைகள். 92 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இதில் விண்ணப்பித்துள்ளனர். விவசாயிகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கிடைத்துள்ளது. 25 கோடி விவசாய விண்ணப்பதாரர்கள் பயிர் காப்பீட்டின் பலனை பெற்றுள்ளனர். தேசிய பயிர் காப்பீட்டு வலைதளம் மூலம் வெளிப்படையாக மற்றும் விரைவாக காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகள் பெறலாம். குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் 15/8/2026. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள வேளாண் துறை அலுவலகத்தை அணுகலாம். பொதுச்சேவை மையங்களை தொடர்பு கொள்ளலாம். நாடு தழுவிய சேவை எண் 1444-47 1444-47. இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: இயற்கை வளங்களையும்

0: உயிரியல் முறைகளையும் பயன்படுத்தி பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய முறையை தான் அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அங்கக வேளாண்மையில் மண் வளத்தை மேம்படுத்துறக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற கரிம உரங்களை அதிகமாக பயன்படுத்துறது, பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரப்பயிர்களை வளர்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது.
1: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண் வள மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனைகள் சில. எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம். மேலும் நாற்றாங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் ஓர் ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். கரும்பில் குருத்து மாவு பூச்சி மற்றும் போக்கபோயிங் நோய் தாக்குதல் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகளாவன: பயிர் வளர்ச்சி குன்றியிருக்கும், குருத்து காய்ந்திருக்கும், இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்பு வலு குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன் டைசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் 30 நிமிடங்கள் நனைத்த பின் இமிடா குளோபிரிட் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் கலந்த கலவையில் 5 நிமிடம் கரணைகளை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் 3 வரிசை வரை இமிடா குளோபிரிட் 10 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி அல்லது குளோரான் டிரானிலிப்ரோல் 10 லிட்டர் தண்ணீருக்கு 4 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். குருத்து மாவு பூச்சி தாக்குதல் 10% பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது 20 நாட்களுக்கு ஒரு முறை இப்போது குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் சேர்த்து தெளிக்க வேண்டும். போக்கபோயிங் நோய்க்கு கார்பன் டைசிம் 2 கிராம் அல்லது புரொபிகோனசோல் 2 மில்லி 1 லிட்டர் நீர் என்ற அளவில் ஒட்டும் திரவம் 1 மில்லி சேர்த்து 20 நாளைக்கு 1 முறை வீதம் 3 முறை தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கு முன்பு சோகைகளை நீக்கிவிட வேண்டும். 2 முறைக்கு மேல் மருதாம்பு விடுவதை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். தொடர் மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டடுகள் நோய் ஏற்படலாம். எனவே வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்துங்கள். நிலக்கடலை பயிரை முன்பருவத்தில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதமுள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வேண்டும். கத்தரி பயிரை காய்ப்புழுக்கள் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் இதனை கட்டுப்படுத்த 6 இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்கலாம். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடித் தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டன.

0: செய்யப்பட உள்ளன. இணைய வழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இணைய குற்றங்களுக்கு உதவியதாக 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் கடந்த 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் இணைய குற்றங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாகச் சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. 1 வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
2: 10/8/2026 தேசிய குடல் புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடல் புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்க

0: வெள்ளிக்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடல்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும்.
1: முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெரியாறு மற்றும் தேக்கடி ஆகிய அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் அட்டல் புத்தாக்க இயக்கம் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் 4 துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலை இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலமாக செயல்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1,200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இருவரிச் செய்திகள். காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் 2 ராணுவ தளங்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தளங்களாக மாற்றப்படும் என்று சிரியா கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் திரு கே டி பட்நாயக், முதல்வர் பெமா காண்டு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், விளாத்திகுளம் வட்டங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு சேவை முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடித் தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணைய வழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 6:55, 10 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களினி கேட்க இருப்பது

0: அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் சுற்றுச்சூழலை நாம் வெறும் நம் புகைப்பட பின்புலமாக பொருட்கள் தயாரிக்க தேவைப்படும் ஆதாரங்களாக ஆராய்ச்சி செய்வதற்கான ஓர் அம்சமாக மட்டுமே பார்த்து வருவதுதான் பிரச்சினை என்று சுட்டிக்காட்டப்பட்டது. மாறாக சூழலையும் வாழும் உயிராக பார்க்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது பல்வேறு சமூகங்கள் சூழல் பாதிப்புகளை எவ்வாறு எதிர்கொள்கின்றன என்பதை விளக்க நடத்தப்பட்ட நிகழ்ச்சி. அமெரிக்காவின் சாண்டா குரூஸ் பகுதியில் பேராசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து தற்கால கலை வடிவங்களை கொண்டு மக்களுக்கு பருவநிலை மாற்றங்கள் அதனால் ஏற்படும் நிகழ்வுகள் குறித்து வித்தியாசமான முறையில் விளக்கினார்கள். புள்ளி விவரங்களை காட்டிலும் இதுபோன்ற முறையில் மக்கள் மனதில் சூழல் விழிப்புணர்வு எளிதாக பதிவதாக தெரிவித்தனர். பல இடங்களில் இயற்கை பாரம்பரியமாக தழைத்து வந்த தாவரங்களும் மரங்களும் பின்னாளில் நிகழ்ந்த படையெடுப்புகள் ஆக்கிரமிப்புகள் காரணமாக அந்நிய வகைகள் கொண்டு வரப்பட்டன என்றும், பாரம்பரிய மரங்கள் நம்மை காக்கும் சக்தி அமைப்புகளாக இருந்தன என்றும் அந்த மாணவர்கள் தெரிவித்தனர். லத்தீன் அமெரிக்கா மற்றும் அதனை கடந்த பகுதிகளில் பழங்குடியின மக்கள் எவ்வாறு நதிகளை ஓர் உயிர் அங்கமாக பாவித்தனர் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அதனை மதிக்கும் போதுதான் அதனை காக்கும் எண்ணம் வரும் என்று வாதிட்டனர்.
1: இடம்பெற்றது சூழல்.

0: என்ன ரொம்ப நேரமா ஏதோ டீப்பா யோசிச்சிட்டே இருக்க?
1: ஒண்ணும் இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அதே சமயத்துல டிஃபரெண்ட் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன்.
0: ஏதாச்சும் பாத்திரம் இல்ல ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி பொம்மை
1: அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா எல்லாரும் பண்றதுமா? நான் கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பேசாம ஒரு மரக்கன்று கொடுத்தா என்ன?
0: மரக்கன்றா? அது எப்படி யூஸ்ஃபுல்லா நீ சொல்ற?
1: நீ சொல்ற கிஃப்ட் அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நான் சொல்ற கிஃப்ட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், வரப்போற தலைமுறைகளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதே சமயத்துல இயற்கையை பாதுகாத்த மாதிரி இருக்கும்.
0: ஏய், சூப்பர் ஐடியா. இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.1°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26.6°C. பதிவான மழையின் அளவு 18 mm, பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.6°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27°C, பதிவான மழையின் அளவு 1.4 mm, பதிவான ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். தமிழ்நாடு கடலோர வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. குமரி பகுதிகள் மற்றும் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 km வேகத்திலும், இடையிடையே 65 km வேகத்தில் வீசக்கூடும். ஆதலால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்டு ரசிக்க இருப்பது புத்தம் புது காலை.

0: சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வீர். சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வீர் என்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில்
1: நாளும் அறிவோம் பனை ஓலையின் பயணம். தகவல்கள் வழங்குகிறார் சித்ரா பாலாஜி அவர்கள்.
2: தமிழர் வாழ்க்கை முறையோடும் இயற்கையோடும் பாரம்பரியத்தோடும் இணைந்திருக்கும் ஒரு அழகான கைவினை பொருள். அது செட்டிநாடு கொட்டான். ஒரு சாதாரண பெட்டி போல தோன்றலாம், ஆனால் அதன் பின்னால் ஒரு மண்ணின் மனமும் ஒரு சமூகத்தின் உழைப்பும் ஒரு காலத்தின் வாழ்க்கை முறையும் பின்னப்பட்டிருக்கிறது. செட்டிநாடு கொட்டான் பனை ஓலையில் பின்னப்பட்ட பாரம்பரியம். கொட்டான் என்பது பனை ஓலைகளால் செய்யப்பட்ட ஒரு பாரம்பரிய கைப்பணி பெட்டி அல்லது கூடை. இதில் வெற்றிலை, பாக்கு, மசாலா பொருட்கள், நகைகள், சிறிய பொருட்கள் போன்றவற்றை வைத்து பாதுகாத்தனர். செட்டி நாடு வீடுகளில் இது ஒரு பயன்பாட்டு பொருளாக மட்டுமல்ல, அழகிய அலங்கார பொருளாகவும் இருந்தது. செட்டிநாடு பாரம்பரியத்தின் பூமி. செட்டிநாடு என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பெரிய மாளிகைகள், அழகிய கட்டிடக்கலை, மணமிக்க உணவுகள், மரபு வாழ்க்கை. அந்த மரபின் ஒரு பகுதிதான் இந்த கொட்டான். செட்டிநாட்டு மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் பயன்படுத்திய பொருட்களில் கூட அழகும் பயன்பாடும் இணைந்திருந்தன. தமிழர் வாழ்க்கையில் பனை மரத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு. பனை ஓலைகள் எழுதுவதற்கும் கூடைகள், விசிறிகள், பெட்டிகள் செய்யவும் பயன்படுத்தப்பட்டன. அதனால்தான் பனை மரம் கற்பகத்தரு என்று அழைக்கப்பட்டது. அந்த பனை ஓலைகளிலிருந்து உருவான கைவினைப் பொருட்களில் ஒன்று கொட்டான். ஒரு கொட்டான் தயாரிப்பது எளிதான வேலை அல்ல. முதலில் பனை ஓலைகளை தேர்வு செய்கிறார்கள். அவற்றை வெயிலில் காய வைத்து தேவையான அளவுகளில் நறுக்கி சில நேரங்களில் இயற்கை நிறங்களால் வண்ணமிடுகிறார்கள். பிறகு கைவினை கலைஞர்கள் அவற்றை மிக அழகாக பின்னி பெட்டி வடிவமாக உருவாக்குகிறார்கள். இந்த பணியில் பொறுமையும் திறமையும் மிகவும் அவசியம். கொட்டான் என்பது வெறும் பொருள் அல்ல, அது ஒரு கலை. சில கொட்டான்களில் அழகிய வடிவங்கள், வண்ணங்கள், பாரம்பரிய வடிவமைப்புகள் காணப்படும். திருமணங்களில் வெற்றிலை, பழங்கள், பரிசு பொருட்கள் வைக்கவும் பயன்படுத்தப்பட்டது. அதனால் கொட்டான் என்பது ஒரு வீட்டின் அழகையும் மரபையும் வெளிப்படுத்தும் பொருளாக இருந்தது. செட்டிநாடு கொட்டானுக்கு புவிசார் குறியீட்டு அங்கீகாரமும் கிடைத்துள்ளது. இதன் பொருள் என்ன தெரியுமா? இந்த கைவினைப் பொருளின் தனித்துவம் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதுதான். அதாவது இந்த கலை செட்டிநாட்டின் அடையாளம் என்று உலகமே ஒப்புக்கொண்டுள்ளது. இன்று உலகம் முழுவதும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று பேசப்படுகிறது. ஆனால் நம் முன்னோர்கள் ஏற்கனவே இயற்கைக்கு ஏற்ற பொருட்களை பயன்படுத்தி வாழ்ந்தார்கள். பனை ஓலை, மூங்கில், மரம் இவற்றிலேயே வாழ்க்கை பொருட்களை உருவாக்கினர். அதனால் கொட்டான் நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த வாழ்க்கைதான் நிலையான வாழ்க்கை. இன்று பல பாரம்பரிய கைவினைப் பொருட்களைப் போல கொட்டான் தயாரிப்பும் மெதுவாக குறைந்து வருகிறது. இயந்திர உலகில் கைகளால் உருவாக்கப்படும் கலைகள் மறைந்து போகும் அபாயம் உள்ளது. ஆனால் ஒரு கைவினைப் பொருளை வாங்குவது என்பது ஒரு பொருளை வாங்குவது மட்டுமல்ல, ஒரு கலைஞரின் உழைப்பை மதிப்பது, ஒரு பாரம்பரியத்தை காப்பது. கொட்டான் சொல்லும் வாழ்க்கை பாடம், ஒரு பனை ஓலை தனியாக இருந்தால் எளிதில் கிழிந்துவிடும், ஆனால் பல ஓலைகள் ஒன்றாக பின்னப்பட்டால் அது உறுதியான கொட்டானாக மாறுகிறது. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். ஒற்றுமை இருந்தால் பலம் வரும். அதனால் கொட்டான் நமக்கு கற்றுத்தருவது இணைப்புதான் உறுதி. செட்டிநாடு கொட்டான் என்பது ஒரு மண்ணின் மனம், ஒரு சமூகத்தின் கைவினை, பாரம்பரியத்தின் உயிர். அடுத்த முறை நீங்கள் ஒரு பனை ஓலை பொருளை பார்க்கும்போது அதை வெறும் பொருளாக மட்டும் பார்க்காதீர்கள். அதன் பின்னால் இருக்கும் கலைஞரின் பொறுமையையும் தமிழரின் பாரம்பரியத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். இன்று ஒரு சிறிய கொட்டான் சொல்லும் பெரிய உண்மையை நினைவூட்டுகிறேன். பாரம்பரியம் என்பது பழைய பொருள் அல்ல, அடுத்த தலைமுறைக்கு நாம் தரும் அடையாளம். பனை ஓலைகள் ஒன்றாய் பின்னிய போது ஒரு பெட்டி மட்டும் பிறக்கவில்லை, ஒரு பாரம்பரியமும் பிறந்தது. கைகளின் உழைப்பை கலையாக மாற்றி மண்ணின் மனத்தை உலகம் அறிய வைத்தாய் கொட்டானே, நீ பொருள் அல்ல, தமிழரின் பின்னப்பட்ட நினைவு. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் பனை

0: மூளையின் பயணம். தகவல்கள் வழங்கினார் சித்ரா பாலாஜி அவர்கள்.
1: புத்தம் புது காலையில் இனி ராஜாதிராஜா படத்திற்காக மனோ பாடியுள்ள பாடல்.
2: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
1: இலங்கை வேந்தன் ராவணனின் தம்பி வீடணன், வீடணன் மகள் திரிசடை. திரிசடை அரக்கர் குலத்தில் பிறந்திருந்தாலும் தன் தந்தை வீடணனைப் போலவே அற வழியில் வாழ்ந்து வருபவளாக சித்தரிக்கப்பட்டுள்ளாள். அசோகவனத்தில் சீதையை துன்புறுத்தி காவல் காக்கின்ற கொடூரமான செயல்பாடுகளை கொண்ட பிற அரக்கியர்களுக்கு மத்தியில் திரிசடை மட்டும் அன்பான முகமும் இனிமையான சொற்களும் கூடிய ஓர் அமிழ்தாகவே காட்சியளித்தாள். கம்பன் இவளை காட்சி படலத்தில் இன் சொல்லின் திருந்தினாள் என்றும், திரிசடை என்னும் அன்பினால் தாயினும் இனியவள் என்றும் வர்ணிக்கின்றார். அசோகவனத்தில் ராவணன் சீதையை சிறை வைத்த பொழுது அங்கு சீதைக்கு தாயாகவும் உற்ற தோழியாகவும் இருந்தவள் திரிசடை. திரிசடையிடம், என் முதல்வன் மிதிலைக்கு வந்த பொழுது எனக்கு இடக்கண் துடித்தது, ஆனால் ராவணன் வந்த பொழுது எனக்கு வலக்கண் துடித்தது, இப்பொழுது என்ன நேருமோ என்று அஞ்சி கூறினாள் சீதை. அப்பொழுது திரிசடை, உன் துணை கணவனை உறுதல் உண்மையால் என்று கூறினாள். அதாவது நீ உன் கணவனை பெறுவது உறுதி என்று கூறினாள். மேலும் தான் கண்ட நல்ல கனவினையும் கூறினாள். அதாவது உன் நாயகன் ராமனிடமிருந்து உனக்கு தூது வரும், தீயவர்கள் அழிந்து விடுவர், ராவணனுக்கு அழிவு உறுதி, ஆயது தேரின் உன் ஆவி நாயகன் ஏயது தூது வந்து எதிரும், தீயது தீயவர்க்கு எய்தல் திண்ணம், என் வாயது கேள் என்று கூறி அவளை அமைதிப்படுத்தினாள். ராவணனுக்கு அழிவு உறுதி என்பதை, என்னை பொன் முடிதொரும் இழுகி ஈறு இல்லா தின்னெடுங்கழுதை பேய் பூண்ட தேரின் மேல் அண்ணல் ராவணன் அறத்த ஆடையன் நன்னினன் தென்புலம் நவையில் கற்பினாய் என்றும், தீயது தீயவர்க்கு எய்தல் திண்ணம் என் வாயது கேள் என்றும் கூறுகின்றாள். சீதை அசோகவனத்தில் சிறையிருந்த பொழுது மற்ற அரக்கிகள் அவளை மிரட்டுகின்றனர். சீதை மிகவும் மனம் வருந்தி தற்கொலைக்கு முயற்சி செய்கின்றாள். அப்பொழுது திரிசடை அவளை தடுத்து தான் கண்ட கனவின் மூலம் ராமனின் வெற்றியையும் சீதையின் விடுதலையையும் சீதைக்கு கூறி ஆறுதல் அளித்ததாகவும், ஒரு பாலைவனத்து நீரூற்றாக இருந்து மன வலிமை அளித்ததாகவும் நீதிபதி மூமு இஸ்மாயில் அவர்கள் கூறுகின்றார். திரிசடை சீதையை அரவணைப்பதில் பெற்ற தாயாகவும் தகுந்த ஆலோசனை கூறுவதில் உற்ற தோழியாகவும் இருந்து, மொத்தத்தில் அல்லவை கடிந்து நல்லவை கூறுகின்ற ஒரு தீர்க்க தரிசியாகவே திகழ்ந்தாள் என்று கூறினால் அது மிகையாகாது.
0: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
3: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
4: ஆகாஷ்வாணி, இனி தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
5: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக்கொண்டார்.

0: உள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளு தூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31 தேதியன்று இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030 500 GW மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனீமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ் நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு

0: படையினர் ஒருவார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரண மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் ஒருவார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ணக்கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சி உர செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 எடைப்பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறவுள்ளது. வரும் 14 தேதி இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த இரு நாடுகளைத் தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33 அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றை குழல் துப்பாக்கிகள், 1 கை துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் பொர்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25, 10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் அடுத்து
2: ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர் நரம்பியல் நிபுணர் வி. சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.

0: கேட்கலாம்.
1: ஒழிப்பு நோயோட முக்கியமான தன்மைகள் பார்ப்போம். இதில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரலைஸ்ட் அண்டு ஃபோக்கல் அப்படின்னு என்னென்னா, ஒரு மூளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது செரிபரம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பிரெயின்ஸ்டம், அந்த மிட் பிரெயின் பான்ஸ் மில்லன். இது பேசிக்காக ஒழிப்பு நோய் எங்கேருந்து வருதுன்னா அந்த பெருமூளை செரிபரம்லேருந்து தான் வருது. அந்த செரிபரம் வந்து ரெண்டாக வந்து ரெண்டு லோபு இருக்குது, ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்குது, லோபு கிடையாது. ஸோ இந்த ரைட்டு ஒன்று, லெஃப்ட் ஒன்று. ஸோ இது மூளையில் ஒரு பக்கம் ஆரம்பித்து அந்த அந்த நாலு லோபு இருக்குது, ஃப்ரான்டல், டெம்பரல், பரேட்டல், ஆக்சிபிட்டல்னு, ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் அந்த ஒரு லோபிலே நின்றுது அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் அந்த லோபோடையே எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் அந்த அந்த லோபோட டிஸ்ஃபங்க்ஷன் தான் இருக்கும். இதே வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து திடீர்னு ஸ்டார்ட் ஆகி பிரெயின் ஃபுல்லாக பரவுது அப்படின்னா அவங்க அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க, அவங்க கீழே விழுந்துருவாங்க. நம்ம காமனாக பார்க்குற வலிப்பு நோய், கை கால் வெட்டி இழுத்து, கண்ணு மேலே சொருவி, நாக்கில் நுர வந்து, நாக்கை கடிச்சு யூரின் பாஸ் பண்ணி, அது வந்து ஜென்ரலைஸ்டு ஃபிட்ஸ். எல்லா ஃபிட்ஸும் ஜென்ரலைஸ்டு ஃபிட்ஸும் கிடையாது. இன்ஃபேக்ட்

0: பரவுது அப்படின்னா அவங்க அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க, அவங்க கீழே விழுந்துருவாங்க. நம்ம காமனாக பார்க்குற வலிப்புனை கை கால் வெட்டி இழுத்து கண் மேலே சொருவி நாக்கில் நுர வந்து நாக்கை கடிச்சு யூரின் பாஸ் பண்ணி, அது வந்து ஜென்ரலைஸ்டு ஃபிட்ஸ். எல்லா ஃபிட்ஸும் ஜென்ரலைஸ்ட் ஃபிட்ஸு கிடையாது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் காமனஸ்ட்டாக வர ஃபிட்ஸ் வந்து ஃபோக்கல் தான். அந்த ஃபோக்கல் ஃபிட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலன்னா, திடீர்னு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறது, அது கூட ஃபிட்ஸாக இருக்கலாம். திடீர்னு பேசிகிட்டு இருக்கிறவங்க ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஒரு நிமிஷம் பேசாமல் ஸ்டக் ஆகிறது, அது கூட ஃபிட்ஸாக இருக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு கண் துடிக்கலாம், ஒரு ஃபேஸ் துடிக்கலாம், ஒரு நாக்கு துடிக்கலாம், ஒரு கட்டவரல் துடிக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அப்னாமலாக ஒருத்தருக்கு வந்து ஃபிட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது பிரெயினில் எந்த ஏரியாவில் பாதிக்குங்கிறத பொறுத்து தான் இது வந்து கை காலில் இருக்கிற வெளியில் பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் தெரியும். அதாவது மோட்டார்னால் விரல்கள், ஃபேஸு, கண், இந்த மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் வந்து எமோஷ்னல், சம்டைம்ஸ் வந்து மெமரி. அதாவது எமோஷ்னல்னால் திடீர்னு அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க, அதாவது நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போன ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களுக்கு அன்கான்சியஸாக அப்படியே படுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வெளியில் மூமெண்ட்ஸ் தெரியாது. அவங்க சொல்கிற சிம்டம்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் தெரிய வரும், ஓ இது வந்து எமோஷ்னல் சர்க்கியூட்டில் வந்து பாதிப்பு வந்திருக்கு, இது வந்து மெமரி சர்க்கியூட்டில் பாதிப்பு வந்திருக்கு, இது வந்து மோட்டார் சர்க்கியூட்டில் இருக்குது, இது வந்து விஷுவல் சர்க்கியூட்டில் இருக்குது. அதுலேயுமே வந்து வரத்துக்கு முன்னாடியே அறிகுறிகள்லாம் மக்களுக்கு தெரியும். அது வந்து ஆறான்னு சொல்லுவோம். ஆறானால் நோய் வரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அறிகுறிகள். கொஞ்சம் பேத்துக்கு விஷுவல் வரும், அவங்க சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு இங்கே வந்து கண் இருட்டாயிருச்சு, டாக்டர் இங்கே வந்து எனக்கு கலர் கலராக தெரிஞ்சுது, நான் ஒரு புதுசாக ஒரு ஏரியாவில் புதுசாக போன மாதிரி இருந்தது, அவ்வளோ ஃப்ளாஷ் அடித்தது, நான் ஒரு சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருந்தது, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் அவங்களுக்கு அடுத்த ஃபிட்ஸ் வரும்போதும் வரும். அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்சுப்போம், ஓ அது வந்துச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு ஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு பிரெயின் செல்ஸில் இருக்கிறது வந்து அந்த ஏரியாவில் ஆரம்பித்து அங்கேயே முடிஞ்சிடும், அது வந்து ஃபோக்கல். ஸோ ஃபோக்கல்னால் மூளையில் இருக்கிற ரெண்டு ஹெமிஸ்பியரில் ஒரு ஹெமிஸ்பியரில் மட்டும் இருக்கிறது. ஜென்ரலைஸ்னால் டிஃப்யூஸாக பிரெயின் ஃபுல்லாக டேமேஜ், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் கிராஸ் ஒயர் ஆகிறது. இதில் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த பாதிப்புகளில் என்ன வரும்னா, நீங்கள் ஒரு ஃபோக்கலாக இருக்கிறவங்களுக்கு வந்து அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து எம்ஆர்ஐ இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. இதில் ஜென்ரலைஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் அவங்களுக்கு வந்து மூளையில் ஸ்கேன்லேயோ பிளட் டெஸ்ட்லேயோ எந்த அப்னாமலும் தெரியாது. அவங்க நார்மல் பர்சன், இப்போ நீங்கள் நாங்கள் மாதிரி எல்லோரும் மாதிரி நார்மலாக இருப்பாங்க. ஆல் ஆஃப் ஏ சடன் அவங்களுக்கு ஒரு மாறுதல்கள்னால் ஃபிட்ஸ் வரும். அந்த மாறுதல்கள் என்னங்கிறது தான் ஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்கலை, நம்ம வந்து லேட் நைட் பார்ட்டி பண்ணுறோம், ஸ்மோக் பண்ணியிருக்காங்க, ஆல்கால் பண்ணியிருக்காங்க, லேட்டாக தூங்கியிருக்காங்க, இல்லை எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு, படிக்காமல் இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு, இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால தூக்கம் வரல அப்படின்னா 5 வருஷம் நல்லா இருந்திருப்பாங்க, மாத்திரை போட்டு கூட இருந்திருக்கலாம், இல்லை ஃபிட்ஸ் வந்து இப்போ ஒரு 15 வருஷமாக இருக்குது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, ஆனால் 5 வருஷமாக மாத்திரை போட்டுட்டு கூட இருக்கலாம், ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஏன் வருதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால வரும். ஸோ பிரெயின் எப்போ இரிட்டேட் ஆனாலும் அந்த ஃபிட்ஸு, ஷார்ட் சர்க்கியூட், எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் வர சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஸ்லீப், லைஃப் ஸ்டைல், எக்ஸசிவ் டிஜிட்டல் மீடியா, ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறது, டிவி பார்த்துட்டே இருக்கிறது, இதனால் ஃபிட்ஸ் இன்டியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பட் அது காரணம் கிடையாது, அது ப்ரொவோக் தான் பண்ணுது. காரணங்கள் மூளையில் ஜெனிட்டிக்கலாகவோ மூளையில் இன்ஹெரண்ட்டாகவோ ஏதோ வந்து திருப்பி ஃபிட்ஸ் வரக்கூடிய டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம். ஃபோக்கல் ஃபிட்ஸ்க்கு மோஸ்ட்லி அந்த மூளையில் ஏதாவது தழும்புகள், கட்டிகள், பிரச்சனைகள், டேமேஜ் ஏதாவது இருக்கும். அதை நம்ம எம்ஆர்ஐ இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பார்க்கணும்.
1: இதுவரை வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன், ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சுருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார், வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார், அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார், நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டே இதை கேட்டுவிட்டேன், ஏங்க நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாகிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார், ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார்.

0: அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர் என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போவும் ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறுனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகுனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிடும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7 நம்பர் தான் ராசியான நம்பரான், 7 தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம், 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார், 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார், 7 நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார், கல்யாணம் கூட 7 தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம், குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார், ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது, 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது, என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க, நான் பணம் கட்டின அந்த என்னோடய குதிரை 7வதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக.
1: இன்றொரு தகவல் கேட்டோம், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
3: இயற்கை வளங்களையும் உயிரியல் முறைகளையும் பயன்படுத்தி பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய முறையை தான் அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அங்கக வேளாண்மையில் மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற கரிம உரங்களை அதிகமாக பயன்படுத்துறது, பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரப்பயிர்களை வளர்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது.
2: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண் வள மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள்.
1: புத்தம் புது காலையில் அடுத்த திரைகானம், முதலில் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கிறது முள்ளும் மலரும் படப்பாடல்.

0: அக்கா பாரு.
1: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
0: காட்டு. வாவ், யம் ஃபேவரட் கலர்.
1: எப்பவும் ஷாப்பிங்.
0: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
2: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணணும்.
3: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
0: எனக்கு தெரியும்ல,
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
5: திரைகானத்தில் அடுத்து

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சந்தியா குரல்களில் ஒலித்தது அழகன் பட பாடல்.
1: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
2: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கிய பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
2: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
1: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
2: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
1: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
2: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
1: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
0: புத்தம் புது காலையில் அடுத்து
3: நகர்வலம்.
4: திருக்குறள் ஒப்புவித்தல்.
5: திருக்குறளை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் மாணவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசளிக்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழின் பழம்பெரும் இலக்கியங்களில் திருக்குறள் முக்கியமானது. வாசிக்க எளியது. வாழ்க்கை குறித்த தெளிவை தருவது. திடமான கருத்துக்களை சொல்வது. நல்ல வழிகாட்டுதல்களையும் அளிப்பது. இதனாலேயே திருக்குறள் பல நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் பிரபலமாக இருக்கிறது. 7 சொற்களில் எளிமையும் இனிமையும் கலந்து எப்போதும் பயனுள்ள கருத்துக்களை சொல்வது திருக்குறள். திருக்குறளை மக்களிடையே பரப்ப சான்றோர்கள் பலரும் செய்த சேவை குறிப்பிடத்தக்கது. தமிழ் அறிஞர்களில் திருக்குறள் முனுசாமி, கியாப்பே விஸ்வநாதம் போன்றோர் திருக்குறளை மாநிலத்தின் பட்டி தொட்டியெங்கும் பேச்சின் வழியே கொண்டு சேர்த்தனர். அதிக உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல்களில் திருக்குறள் முதன்மையானது. தமிழில் பல அறிஞர்களால் உரை எழுதப்பட்ட நூல் என்ற பெருமையும் திருக்குறளுக்கு உண்டு. அறம், பொருள், இன்பம் எனும் 3 பாடல்களை கொண்ட திருக்குறளுக்கு தமிழ்நாடு அரசு 2 நினைவுச் சின்னங்களை அமைத்திருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் 1976 ஆண்டு அமைக்கப்பட்டது.

0: இந்த நினைவகத்தில் 1330 குறள்களும் கல்லாலான புத்தக வடிவுடைய சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் அரசு திருவள்ளுவருக்கு மாபெரும் சிலையை கன்னியாகுமரியில் நிறுவியது. திருக்குறளின் 133 அதிகாரங்களை குறிக்கும் வகையில் இச்சிலை 133 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டது. அரசு பேருந்துகளின் ஓட்டுநர் இருக்கைக்கு பின்புறம் மக்களின் பார்வையில் படும்படி திருக்குறளை எழுதும் முறையையும் அன்றைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் உருவாக்கினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலும் பொதுக்கூட்டங்களிலும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசும் வழக்கம் கொண்டவராக இருக்கிறார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசியுள்ளனர். இப்படி பல ஆண்டுகளாக அரசுகள் திருக்குறளை பரப்ப திட்டங்களை கொண்டு வந்துள்ளன. அமைச்சர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் திருக்குறளை கைக்கொண்டனர். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எனும் குறளின்படி எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் திருக்குறளை மக்களுக்கு செவிச்செல்வமாக அளித்தனர். தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் சி. விஜய் தலைமையிலான அரசும் அதன் முதல் பட்ஜெட்டில் திருக்குறளை பரப்ப புதிய திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. இம்மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் மாநில நிதியமைச்சர் என். மரிய வில்சன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது இந்த திட்டத்துக்கான அறிவிப்பை வெளியிட்டார். இதன்படி 300 திருக்குறள்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் 500 மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் அளிக்கப்படும். இந்த 5000 ரூபாய் சன்மானம் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் தொடக்கப்பள்ளி நிலையில் உள்ள மாணவர்களுக்கு அளிக்கப்படும். இன்றைய குழந்தைகள் மற்றும் இளம் தலைமுறையினர் சினிமா, தொலைக்காட்சி போன்ற காட்சி ஊடகங்களுக்கு அதிக நேரம் செலவிடுகின்றனர். ஸ்மார்ட் போனில் ரீல்ஸ், வெப்சீரிஸ் போன்றவற்றிலும் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இத்தகைய இளம் தலைமுறையினரை வாசிக்கும் பழக்கத்துக்கு திருப்ப அரசின் இந்த திட்டம் உதவும். தமிழரின் பண்பாட்டையும் மதிப்பீடுகளையும் மாணவர்கள் அறிந்து கொள்ள திருக்குறளை மனப்பாடம் செய்யும் பயிற்சி பயன்படும். திருக்குறளை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் இந்த திட்டத்தால் வெற்றிகரமாக ஒப்புவிக்கும் 500 மாணவர்கள் பயன்பெறுவர். மனப்பாடம் செய்ய முயலும் சில 1000 மாணவர்கள் திருக்குறளை அறிவர் எனும் வகையில் பயன்பெறுவர். இந்த ஒப்புவிக்கும் நிகழ்வை காணும் 500000 மாணவர்களும் செவிச்செல்வம் பெற்று பயனடைவார்கள். எனவே 300 திருக்குறள்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் 500 மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் அளிக்கும் இத்திட்டம் மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறையினரிடம் திருக்குறள் பற்றிய அறிவை உருவாக்கும், தமிழை வாசிக்கும் ஆர்வத்தை தூண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது குறள். மாணவர்கள் நல்லவற்றை கற்கவும் கற்றதன்படி நிற்கவும் கலங்கரை விளக்கமாக வழிகாட்டுவது திருக்குறள். அக்குறளை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் தமிழ்நாடு அரசின் இத்திட்டத்தில் தொடக்கப்பள்ளிகளும் மாணவர்களும் பங்கேற்று பயன்பெற வேண்டும்.
1: திருக்குறள் ஒப்புவித்தல். எழுதியவர் பி. சரவணன். வாசித்தவர் விஜய்.

0: அறிவாளி படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம்.
1: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
2: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
1: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
2: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
1: அது மட்டும் இல்ல,
2: வேற என்ன?
1: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
2: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
1: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
2: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
0: நேரம் 7:55. ஆகாஷவாணி புத்தம் புது காலையிலேயே
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: அன்புள்ளம் கொண்ட கதிரவனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
5: நலம் நலமறிய ஆவல். நாம அன்றாடம் சில பல பொருட்களை பயன்படுத்துறோம். அவை நமக்கு ஒரு வகையில் உபயோகரமா இருக்கும். ஆனா நாம பயன்படுத்தி தூக்கி எறிந்த பிறகு, அவை நிலத்துல மண்ணில் போட்ட பிறகு மக்குமா மக்காதா, அதன் பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நாம சிந்திக்கிறதில்ல. பேப்பர் காகிதம், இதன் பயன்பாடு இன்னைக்கு அபரிமிதம். காகிதம் இல்லாமல் காலமே ஓடாது என்ற நிலை. ஆனா காகிதம் தயாரிக்க கூழ்மரங்கள், சவுக்கு, யூக்கலிப்டஸ், மலவேம்பு, மூங்கில்லாம் தேவைப்படுது. அப்புறம் கரும்பு சக்கையும் பயன்படுத்தப்படுது. இந்த காகிதங்களை தூக்கி வீசணும்னா சிதைவதற்கு 2-4 வாரங்கள் ஆகுமா. வாழை இலையில சாப்பிட்டுட்டு எச்சில் இலையை தூக்கி எறிகிறோம், இது மக்குவதற்கு 3-4 வாரங்கள் ஆகும். காகித பை

0: இருக்கு. இதை தூக்கி எறிஞ்சோம்னா சிதைவதற்கு ஒரு மாத காலம் ஆகும். நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் மக்க 1.5 மாதம் ஆகுமா? அட்டைகள் இருக்கு இல்லையோ, இவை மக்குவதற்கு 2 மாதங்கள் ஆகுமா?
1: கதிரவனையா,
0: இப்போ நிறைய பேர் கையில் உரை காட்டன் கிளவுஸ் போட்டுக்கிறாங்க, நீங்கள் போட்டுக்கிறீங்களா? இது சிதைவதற்கு 3 மாதம் ஆகுமா? ஆரஞ்சு பழத்தின் தோல் மக்க 6 மாதங்கள் ஆகுமா? ஒட்டு பலகை மக்குவதற்கு அல்லது சிதைவதற்கு 1-3 ஆண்டுகள், கம்பளி சாக்குக்கு 1-5 ஆண்டுகள், பால் அட்டை பெட்டி மக்குவதற்கு 5 ஆண்டுகள், சிகரெட் துண்டு ஊதிட்டு கீழே போடுறாங்களே அது சிதைவதற்கு 10-12 ஆண்டுகள் ஆகுமா? காலில் போடுற தோல் காலணிகளுக்கு 25-40 ஆண்டுகள், நுரைத்த பிளாஸ்டிக் கோப்பைகள் சிதைவதற்கு 50 வருடம் ஆகுமா? பிளாஸ்டிக் கொள்கலன்கள் 50-80 ஆண்டுகள் எடுத்துக்குமா சிதைவதற்கு? பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு 450 ஆண்டுகளும், டயப்பர்களுக்கு 550 ஆண்டுகளும், பிளாஸ்டிக் பைகள் சிதைவதற்கு 200-1000 ஆண்டுகளும் ஆகும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இவ்வளவு சிரமப்படுத்துகிற பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு. ஆனாலும் நம் ஆட்கள் சமயத்தில் சட்டம் போட்டிருப்பதை மறந்துடுறாங்க. அதனால் இன்னும் அந்த பிளாஸ்டிக் என்பது நம்மளை விடமாட்டேங்குது, நாமளும் அதை கைவிட மறுக்கிறோம். மண்ணில் நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது, நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள், தீமை செய்யும் நுண்ணுயிர்கள்னு பல வகையான நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, பூஞ்சை, ஆக்டினோமைசிட்ஸ், வைரஸ், இப்படி ஏகப்பட்டது இருக்குது. இவையெல்லாம் இருப்பதால் தான் மண்ணுக்கு உயிர் இருக்குது. இந்த உயிர்கள் இல்லைன்னா உயிரில்லா ஜட பொருளாயிடுது மண். இந்த உயிர்கள் பல்கி பெருகணும்னா அந்த உயிர்கள் வளர வாழ நிறைய இயற்கை உரங்களை போடணும். இந்த இயற்கை உரங்கள் சிதைஞ்சி நுண்ணுயிர்களுக்கு உணவாகி அவை பெருக்கமடைந்து மண்ணில் விழும் எந்த கழிவாக இருந்தாலும் அவற்றை மக்கச் செய்கின்றன. பொருளின் தன்மையை பொறுத்து அது மக்குவதற்குண்டான கால அவகாசம் மாறும்.
1: கதிரவனையா,
0: காகிதத்தில் துவங்கி பிளாஸ்டிக் பைகள் வரை இவ்வளவு இவ்வளவு ஆண்டுகள்னு குறிப்பிட்டதெல்லாம் ஏதோ ஒரு கணக்கு. இவற்றை சிதைப்பதற்கு இந்த நுண்ணுயிர்களின் சக்தியை நாம் வீணாக உபயோகிக்கிறோம். அதற்கு பதிலாக நற்செயல்களுக்கு நுண்ணுயிர்களின் செயல்பாட்டை பயன்படுத்தினோம்னா எப்படி இருக்கும்? ஓர் உதாரணம், ஒரு வாழை மரம் தார் விட்ட பிறகு குலை, தண்டு, பூ போன்றவற்றை எடுத்த பிறகு அந்த மட்டையை சிதைப்பதற்கு நுண்ணுயிர்கள் உபயோகமாக இருக்கும். சிதைந்து அந்த மண்ணிற்கு இயற்கை உரமாகும். இப்படி நமது எனர்ஜி சக்தி என்பது நற்செயல்களுக்கு பயன்பட்டதுன்னா எப்படி இருக்கும்? சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
4: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
5: நான் ரெடி, கிளம்புவோமா?
4: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
5: அதெல்லாம் கடையிலே ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம், வா போகலாம்.
4: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
5: எடுத்துக்கிட்டே சந்தியா.
4: 100-150 கிராம் எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட, ஆனா 10-20 கிராம் இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
5: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
4: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
5: நீ சொல்றதும் சரிதான்.
4: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
3: ஆகாஷவாணி நேரம் 8:40. புத்தம் புது காலையில் இனி திரை இசை பாடல்கள் கேட்போம்.

0: உனக்கு தெரியுமா அப்படி என்ன கிரகம்?
1: அதுதான் பூமி.
0: அட விளையாடாத, பூமினா அழகா பசுமையா வாழ அருமையான இடம்னு கேள்விப்பட்டிருக்கனே. ஆனா இது வறண்டு போய் அறவமே இல்லாம இருக்கே.
1: மனிதர்கள் மரங்களை மறந்ததோட விளைவுதான் இது.
0: அப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப் போய் இறங்கின உடனே நம்ம கிரகம் முழுக்க மரங்களை நட்டு காப்பாத்திடலாம்.

0: சக்கர கட்டி படத்திற்காக மதுஸ்ரீ, ஏ ஆர் ரஹ்மான், ஹென்றி ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவம் குறித்து மகப்பேறு மருத்துவர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
3: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi urges people to join Har Ghar Tiranga movement and hoist the tricolour at homes. India crosses 300 gigawatts of non-fossil fuel-based installed electricity generation capacity. Indian and US Navy's explosive ordnance disposal exercise to begin today at Southern Naval Command in Kochi. Russia proposes railway route to India to reduce dependence on strategically important maritime routes like Strait of Hormuz. And Maharajan Arumuga Pandian clinches silver medal in men's 65 kg category at Asian Junior Weightlifting Championships in Tashkent. And now the news in detail. Prime Minister Narendra Modi has urged citizens to participate enthusiastically in the Har Ghar Tiranga movement and renew their collective resolve to contribute towards building a Viksit Bharat. In a social media

கண்ணுக்குள் நிலவு படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கின்றது. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் ராமநாதன் குரல்களில் டும் டும் டும் படப்பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: இயற்கை வளங்களையும் உயிரியல் முறைகளையும் பயன்படுத்தி பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய முறையை தான் அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அங்கக வேளாண்மையில் மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற கரிம உரங்களை அதிகமாக பயன்படுத்துறது, பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரப்பயிர்களை வளர்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது.
0: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண் வள மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைகானத்தில் அடுத்து அள்ளித்தந்த வானம் இந்த படத்திற்காக உன்னிமேனன் ஸ்ரீவர்தினி பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:47.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விஎல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. 5 கரத்தனை என்ற விருத்தம், அதனைத் தொடர்ந்து சலமேல என்ற பஞ்சகராக வர்ணம், ஆதி தாளம் விஞ்சுமுறி வரதராஜ ஐயங்கார் இயற்றியது.

நிகழ்ச்சியில் அடுத்து அனுதினமுனு என்று தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் கீர்த்தனை, பேகட ராகம் ரூபக தாளம்.

நேரம் இப்பொழுது 9:36. 7 அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வியல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடியே ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து என்னை காத்தருள்வது என்ற பாபநாசம் சிவன் பாடல், ஹேமவதி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வியல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடியே ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. நேரம் 10 மணி. முத்துச்சிதறல். இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல்.

0: மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியுள்ள பாடல் இப்போது ஒலிபரப்பாக உள்ளது. கேட்ட பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் அதிசய பிறவி திரைப்படத்தில்.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா

கண்ணுக்கொரு வண்ணக்கிளி திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 10:32. முத்துச்சிதறலில் இனிய திரைப்பட பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், படம் ஊரு விட்டு ஊரு வந்து.

சென்னை ஆகாஷ்வாணி ஒலிபரப்பில் முத்துச்சிதறல் இணைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:47. சிகரம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக என்ன சொல்ல போகிறாய் திரைப்படத்திலிருந்து மெர்வின் சாலமோன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நேயர்களில் தொடர்ந்து ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்கலாம். பாடலை பாடியிருப்பவர்கள் உன்னிமேனன், உமாரமணன்.

0: பயன்படுத்துறது பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரப்பயிர்களை வளர்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்றது.
1: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண் வள மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: இயற்கை வளங்களையும் உயிரியல் முறைகளையும் பயன்படுத்தி பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய முறையை தான் அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அங்கக வேளாண்மையில் மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற கரிம உரங்களை அதிக

0: அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில். அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: ஆகாஷ்வாணி தமது பல்வேறு அலைவரிசைகளில் வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை.
1: மூணு காலேஜ்லயும்
2: கவலைப்படாத,
1: ஃபீஸ் பாரு. எப்படி இருக்கப்பா, என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு.
4: சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 400,000 வரைக்கும் கொல்லாட்டல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு?
5: ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 12:10 சங்கீத சாரல். காரக்குறிச்சி ஏ ரவி, காரக்குறிச்சி ஏ லக்ஷ்மி ஆகியோரின் வீணை இசை கேட்கலாம். கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஆவாஸ் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. தாய்ப்பால் கொடுப்பதின் முக்கியத்துவம் மகப்பேறு மருத்துவர் ஜெய்ஸ்ரீ சர்மா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி இன்று. 2:40 ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் ஆர் கமலஜா அவர்கள். பங்கு பெறுபவர் நைட்டிக் ஸ்ரீவத்சவா. முன்னதாக 2:15 துறைகானம் கேட்கலாம். மாலை 5:30 திரைப்பட பாடல்கள் வலம் வரும். 2:55 வானிலை.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினந்தோறும் மாலை 6:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகிறது. 6:40 மனதில் நின்றவை 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்கலாம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
3: இயற்கை வளங்களையும் உயிரியல் முறைகளையும் பயன்படுத்தி பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய முறையை தான் அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அங்கக வேளாண்மையில் மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற கரிம உரங்களை அதிகமாக பயன்படுத்துறது, பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரப்பயிர்களை வளர்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது.
2: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண் வள மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இரவு 8:05-8:30 ஆகிய நேரங்களில் துறைகானம் கேட்கலாம். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். முன்னதாக 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் பார்லிமெண்ட் ரிவ்யூ நிகழ்ச்சி ஹிந்தியில் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 9:15 செய்திச் சுடர். 9:30 கனகதாரா ஸ்தோத்திர வைபவம் இசை பேருரை நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். நிகழ்ச்சியில் எம் விஜய் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: last came in. The Inter-Meteorological Department has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and West Madhya Pradesh today. Heavy rainfall is also expected over Haryana, Chandigarh, Punjab, Uttar Pradesh, Bihar, Vidarbha and parts of Northeast India today. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். காரக்குறிச்சி ஏ ரவி, காரக்குறிச்சி ஏ லக்ஷ்மி ஆகியோரின் வீணை இசை கேட்கலாம். கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். நிரவதி சுகதா ரவிச்சந்திரிகா ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை முதலில் இடம்பெறுகிறது.

இதுவரை சங்கீத சாரலில் காரக்குறிச்சியே ரவி, காரக்குறிச்சியே லக்ஷ்மி ஆகியோரின் வீணை இசை கேட்டீர்கள். கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30

கனகதாரா ஸ்தோத்திர வைபவம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இரவு 9:30 கனகதாரா ஸ்தோத்திர வைபவம் இசை பேருரை கேட்கலாம். இனி தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின்போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் போராட்டத்தின்போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தில்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் நிதி குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதித்துறை, சமூக நீதித்துறை, ரயில்வே துறை ஆகியவற்றின் அறிக்கைகளும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் அவை கூடியபோது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசு மின்னணு சந்தை ஜெம்மின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெம்மில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மகளிர் தலைமையிலான 2 லட்சம் நிறுவனங்களும் 42,000 மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களும் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெம் மூலம் அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத் தன்மையுடன் பொருட்களை வாங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் 4 நாள் பயணமாக இன்று மொரீஷியஸ் புறப்பட்டார். அந்நாட்டுடன் இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை

0: வலுப்படுத்தவும் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படவும் அவரது இந்த பயணம் வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் இந்த பயணத்தின் போது மொரீஷியஸ் நாட்டு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக கடற்படையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். உலக அளவிலான ஜவுளி சந்தையின் தேவைக்கேற்ப தரமான ஜவுளி மற்றும் ஆடைகளை நெசவாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்று ஜவுளி அமைச்சகத்தின் செயலர் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஆடை வடிவமைப்பாளர்கள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலக தரத்திலான ஜவுளியை உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை கணிசமாக பெருக்க முடியும் என்று கூறினார். ஆடை வடிவமைப்பு மற்றும் வேலைப்பாடுகளை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நெசவாளர்களும் வடிவமைப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திரு பூபேந்தர் யாதவின் கட்டுரையில் கடந்த 2020 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சிங்கங்களின் வாழ்விடம் தற்போது 35,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015 523 இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2025 அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891 அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 இந்த எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கங்களை வனப்பகுதிகளில் பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் திரு ஹசன் ஹுஷாகோ, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் 13 கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விவாதமின்றி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் திரு ஹசன் உஷாகு கூறினார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இது தொடர்பான தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் 98% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அம்மாநில முதலமைச்சரின் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ஆதித்ய சாஹு உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் சமர திட்டத்தின் கீழ் மகளிருக்கு கைவினைப் பொருட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவு மற்றும் கம்பளி தயாரிப்பில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு 1 கால பயிற்சி அளிக்கப்படுகிறது. கம்பளி தயாரிப்பில் பதப்படுத்துதல், கை நெசவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வது போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: கிறார். நாட்டு பற்றையும் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. பிஜேபி சார்பில் நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் இன்று இதனையொட்டி மூவர்ண தேசிய கொடியேந்திய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அம்மாநில அமைச்சர் திரு தெம்ஜென் அலாங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய கொடியின் பெருமையையும் மாண்பையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சண்டிகரில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 1,55,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. 15 ஆகாஷ்வாணி சென்னை வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை வீசக்கூடும். மேலும் இதே நாட்களில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசும் வாய்ப்புண்டு. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் 12 அன்று மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், வடமேற்கு வங்க கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இவ்வானிலை 14 வரை தொடரும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை கடலோர பகுதிகளில் 17 முதல் 21 வினாடிகளுக்குள் அலைகள் 1.4 முதல் 1.5 மீட்டராக உயரக்கூடும். நாளை இரவு 11:30 வரை ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 21 வினாடிகளுக்குள், ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகள் 1.4 முதல் 1.5 மீட்டராக உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை 17 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 17 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் அலைகள் 18 முதல் 22 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.2 மீட்டராக உயரக்கூடும். மேலும் வேகம் வினாடிக்கு 1.6 முதல் 1.9 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். டி எல் மகராஜன் அமிர்தா பாடியுள்ள பாடல். இயற்றியவர் ஜே கமலநாதன். இசை அசோக்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:10. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்கிற நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் 2015 முதல் லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு பெரும் பயன் தந்து வருகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சகத்தால் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய ஒருங்கிணைப்பு முகமைகளின் வாயிலாக இந்த திட்டம் உறுதியான தரமான வீடுகளை நகர்ப்புற பயனாளிகளுக்கு மத்திய அரசின் நிதியுதவியுடன் வழங்கப்பட்டு வருகிறது. 2011 கணக்கெடுப்பின்படி நகர்ப்புற பகுதிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருகின்றன. இந்த திட்டம் 4 கட்டங்களாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. பயனாளிகள் மேற்கொள்ளும் கட்டுமானங்கள் அல்லது தரம் உயர்த்துதல், மலிவு விலையில் வீட்டு வசதி திட்டம், நகர்ப்புற வாழ்விட மறுமேம்பாடு மற்றும் கடனுடன் கூடிய மானியம் என இந்த திட்டம் பல மட்டங்களில் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகிறது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்படும் அனைத்து வீடுகளிலும் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, மின்சாரம், சமையலறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்து தரப்படுகின்றன. பெண்கள் பெயரில் இந்த திட்டம் தொடரப்படுவதை ஊக்குவிப்பதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் என்னும் நோக்கம் உறுதி செய்யப்படுகிறது. பெண்கள், மூத்த குடிமக்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், திருநங்கைகள் உள்ளிட்டோர் பயனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் சலுகைகளும் முன்னுரிமையும் இந்த திட்டத்தில் வழங்கப்படுகின்றன. பயனாளிகளுக்கு பாதுகாப்பும் கண்ணியமான வாழ்க்கையும் இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக கொண்டு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. புவியியல் அமைப்பு, நிலப்பரப்பு, பொருளாதார நிலை போன்ற அம்சங்களின் அடிப்படையில் இந்த திட்டம் வீடுகளின் கட்டுமானத்தை தீர்மானிக்கிறது. குடிசைகள் இல்லாத மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், குறைந்த வருமானம் ஈட்டுவோர், நடுத்தர வருமானம் ஈட்டுவோர் என பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டு 6.5%, 4%, 3% என வட்டி விகிதத்தில் மானியம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கும் குறைவாக இருப்பின் அவர்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவாக கணக்கிடப்படுவார்கள். ஆண்டு வருமானம் 6 லட்சம் எனில் குறைந்த வருமானம் ஈட்டுவோர் என்றும், 12 லட்சம் முதல் 18 லட்சம் வரை உள்ளோர் நடுத்தர வருமானம் ஈட்டுவோர் பிரிவில் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றனர். இந்த மானியங்களை பயனாளிகளுக்கு வழங்கவும் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு நிறுவனம், தேசிய வீட்டு வசதி வங்கி, மத்திய ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட அமைப்புகள் ஒருங்கிணைப்பு முகமைகளாக செயல்படுகின்றன. அனைவருக்கும் வீடு என்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கனவை நனவாக்கும் வகையில் மலிவு விலை வீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கு மத்திய அரசு வீட்டிற்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை உதவி வழங்குகிறது. தகுதியான குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த தனிநபர்கள் வீடுகள் கட்டவும் வீடுகளை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த தொகை வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் அல்லது மூத்த குடிமக்கள் பெயரில்

0: மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் முடிந்த வகையில் தரைத்தளத்தில் அமைந்திருக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதேபோல் கட்டுமானங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் அமைந்திடவும் கவனம் செலுத்தப்படுகின்றன. இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பயனாளிகளின் குடும்பத்தினர் எவரும் இந்தியாவில் எங்கும் சொந்தமான தங்குமிடம் வைத்திருத்தல் கூடாது. பயனாளிகள் வேறு ஏதும் மத்திய மாநில கடன் மானிய திட்டத்தில் இணைந்திருக்க கூடாது. பயனாளிகளின் பெயரிலோ குடும்பத்தினரின் பெயரிலோ சொத்து ஏதும் இருத்தல் கூடாது. இந்த பிரதான் மந்திரி வீட்டு வசதி திட்டமானது இரு பிரிவுகளாக இயங்குகிறது. நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை மக்களுக்காகவும் கிராமங்களில் வசிக்கும் வசதியற்றோருக்காகவும் என இரண்டு வகைகளாக கவனம் செலுத்தப்படுகின்றன. அவற்றின் கீழ் வழங்கப்படும் மானியங்களும் கடன் வசதிகளில் வெவ்வேறு அளவுகோல்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தால் பல கோடி மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா குறித்து இன்று நாம் தெரிந்து கொண்டோம்.
1: 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரடி நிகழ்ச்சி கேட்கலாம். நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி ஹலோ ஃபார்மர் 8:15. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

வான் சிந்தும் அமுதத்தின் வடிவெடுத்து வந்தாயோ, வான் சிந்தும் அமுதத்தின் வடிவெடுத்து வந்தாயோ, வண்டமிழின் தேனமுதாய் வடிவுற்ற சுடரே, வண்டமிழின் தேனமுதாய் வடிவுற்ற சுடரே. செவ்விதழ் புன்னகையில் தெய்வத்தின் அருளிருக்க, செவ்விதழ் புன்னகையில் தெய்வத்தின் அருளிருக்க, சிற்றடி தளர்நடையால் செழுமை தரும் செல்வமே, சிற்றடி தளர்நடையால் செழுமை தரும் செல்வமே. கலங்கமில்லா சிரிப்பினிலே கவலைகள் கரைந்திடுமே, கள்ளமில்லா கண்களிலே பேரண்டம் மிளிர்ந்திடுமே, களங்கமில்லா சிரிப்பினிலே கவலைகள் கரைந்திடுமே, கள்ளமில்லா கண்களிலே பேரண்டம் மிளிர்ந்திடுமே. சிறு விரலால் கைப்பிடித்து நீ நடக்கும் வேளையிலே ஜென்மத்தின் பயன் பேராய் அகிலமே சிலிர்த்திடுமே. சிறு விரலால் கைப்பிடித்து நீ நடக்கும் வேளையிலே ஜென்மத்தின் பயன் பேராய் அகிலமே சிலிர்த்திடுமே. மழலை சொல் அமுதினிலே மயங்கிடும் மாந்தரெல்லாம், மழலை சொல் அமுதினிலே மயங்கிடும் மாந்தரெல்லாம், மல்லிகை பூச்சிரிப்பில் மலர்ந்திடுமே வையகமும். தாயின் மடி சார்ந்து நீ தூங்கும் அழகினிலே இறைவனின் சாந்தமும் இணையற்று நின்றிடுமே, தாயின் மடி சார்ந்து நீ தூங்கும் அழகினிலே இறைவனின் சாந்தமும் இணையற்று நின்றிடுமே. புவியாளும் பெருங்குணமும் புகழோடு நலன்களும் குறையாது உடைச்சேர தெய்வங்கள் வாழ்த்திடுமே. ஆன்றோர் வழி நின்று அறிவொளியாய் மிளிர்ந்தே நீடூழி காலம் நிலமிதில் வாழியவே, நீடூழி காலம் நிலமிதில் வாழியவே.

0: இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்கிறார் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
1: தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைக்கு விட்டமின் டி மற்றும் அயன் கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் இருக்கு, அது கட்டாயம் கொடுக்கணுமா மேம்?
2: ஆக்சுவலாக இப்போ எல்லா பேபிஸ்க்குமே கொடுக்குறாங்க, ஏன்னா தாய்ப்பால் வந்து முழுமையான ஒரு உணவு, எல்லா சத்துமே அதில் இருக்குனாலும் இப்போ விட்டமின் டி குறைவாக இருக்கு, அயனும் குறைவாக இருக்கிறதுனால உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது எல்லா பேபிஸ்க்குமே வந்து நீங்கள் விட்டமின் டி கொடுங்க, சப்ளிமெண்டேஷன் கொடுங்க பேபிஸ்க்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் விட்டமின் டி எல்லா பேபிஸ்க்குமே கொடுக்குறாங்க. அயன் சத்து வந்து ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வரைக்கும் தேவையில்லை, அதுக்கப்புறமா அயனும் கொடுக்கலாம், அயன் ட்ராப்ஸும் கொடுக்கலாம். சப்போஸ் அந்த உங்கள் மதருக்கு வந்து டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அந்த பேபிஸ்க்கெலாம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ மதர் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு மேபி விட்டமின் டி மட்டும் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அயன் வந்து இம்மீடியட்டாக தேவையில்லை. அதேமாதிரி பவுடர் பாலே கொடுத்து வளர்க்குற குழந்தைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த மில்க்லேயே எல்லாமே இருக்கும், விட்டமின் டி, அயன், எல்லா சத்தும் அதிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பேபிஸ்க்கும் நம்ம தனியாக கொடுக்க வேணும்னு அவசியம் இல்லை. அந்த பவுடர் மில்க்கே தான் சில பேபிஸ் குடிக்குது, அந்த மாதிரி பேபிஸ்க்கு அதுலேயே எல்லா சத்துமே இருக்கும்.

0: ஓகே. பிறந்த குழந்தைங்களுக்கு மஞ்சள் காமாலை வர்றது ரொம்ப காமனாக இருக்குது. அந்த மஞ்சள் காமாலையை குணமாக்குறதுக்கு தாய்ப்பால் முக்கியத்துவம் வகிக்குதா?
1: இப்போ மஞ்சள் காமாலை நியூபார்ன் ஜாண்டிஸ்ன்றது இட்ஸ் எ ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். வயதுக்குள்ளே இருக்கும் போது அதுக்கு அம்மாவுடைய பிளட் இருக்கும், வெளில வந்ததோ அது வந்து ஃபீட்டல் ஹீமோக்ளோபின் வந்து அடல் ஹீமோக்ளோபினாக மாறும். அப்படி மாறுறப்ப தான் அந்த ஜாண்டிஸாக வந்து அது வெளியில் தெரியுது. அது ஒரு 2-3 டேஸில் அப்படி கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதை வந்துக்கும் தாய்ப்பாலுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. நார்மலாக நம்ம வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் இளம் அந்த வெயிலில் நம்ம காலையில் வைக்க சொல்லுவோம், 10 மினிட்ஸ் பேபியை. ரொம்ப ஜாண்டிஸ் அதிகமாக இருக்க அளவு அப்படின்னா அங்கே ப்ளூ லைட் இருக்கும் ஹாஸ்பிட்டலில், அந்த ஃபோட்டோ தெரப்பின்னு சொல்கிறது. ஸோ அதில் வச்சு பேபியை வச்சு அது நார்மல் லெவலுக்கு ஜாண்டிஸ் வந்த பிறகு அனுப்பிச்சிருவோம். பட் ஜாண்டிஸ், நியூபார்ன் ஜாண்டிஸ்ன்றது இட்ஸ் அ நார்மல் ப்ராசஸ். எல்லா பேபிக்குமே ஜாண்டிஸ் வந்து தான் கிளியர் ஆகும். பட் சில பேபிஸ்க்கு தாய்ப்பால் ஒத்துக்காது. அந்த பேபிஸ்க்கு தான் அந்த தாய்ப்பாலை செரிமானம் பண்ணக்கூடிய அந்த என்சைம் இருக்காது. அதெல்லாம் ரேர் தான் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம். அப்படி இருக்க பேபிக்கு தாய்ப்பால் கொடுத்தாலே ஜாண்டிஸ் வரும். அது ரொம்ப ரேர். அந்த பேபிஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து மதர் ஃபீட் வந்து வேணான்னு சொல்லுவோம். பட் அது இட்ஸ் வெரி வெரி ரேர். அதையும் ஞாபகம் வச்சுட்டுருக்காதீங்க. மற்ற நார்மலாக இருக்கிற எல்லா பேபிஸ்க்குமே நியூபார்ன் ஜாண்டிஸ்ன்றது வெரி வெரி காமன். அதுக்கும் தாய்ப்பாலுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் நார்மலாக எப்போதும் போல பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கலாம்.
0: ஓகே மேம். அதே போல் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தாய்ப்பாலில் இருந்தால் அதிகமாக கிடைக்குதா? இப்போ இதுவே ஃபார்முலா மில்க் கொடுக்குற குழந்தைக்கு அந்த இம்யூனிட்டி பவர்ன்றது கம்மியாக இருக்குமா?
1: சி, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு டெஃபினட்டாக இதுதான் சுப்பீரியராக இருக்கும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையும் பவுடர் மில்க் குடிக்கிற குழந்தையும் நீங்கள் கம்பேர் பண்ண சொன்னீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை டெஃபினட்டாக இட் இஸ் அ சுப்பீரியர் சைடு. ஏன்னா எதிர்ப்பு சக்தி வர்றது மட்டும் இல்லை, அந்த மதர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த ஃபீலிங் ஆஃப் கம்ஃபர்ட் அம்மா கிட்ட இருக்கோன்ற அதுக்கு நல்லா தெரியும். அந்த ஹார்ட் பீட் வந்து ஃபீல் ஆகும். ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதும் பேபிக்கு வந்து அந்த ஹார்ட் பீட் ஃபீல் ஆகும். அதே பிறந்த பிறகும் அது ஃபீல் ஆகிறப்ப அதுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்காது வெளி உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேபி வந்து நல்லா போல்டாக நல்ல எனர்ஜியாக எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு பேபினா அது மதர் ஃபீட் குடிக்கிற பேபிஸ்க்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை தவிர பிரெயின் க்ரோத், ஐ க்ரோத் எல்லாம் வந்து மதர் ஃபீட் எடுக்கிற பேபிஸ்க்கு சுப்பீரியராக தான் இருக்குன்றது தான் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். அது மாதிரி அது சக் பண்ணி குடிக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த லங்ஸில் வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ லங் டெவலப்மெண்ட், நர்வ் டெவலப்மெண்ட்டு, சளி அதிகமாக பிடிக்காது, அதே மாதிரி வயிற்றால போகிறது அந்த மாதிரி பிரச்சனைகளும் வராது. ஏன்னா டேரெக்டாக மதர்கிட்டேருந்து வரப்போ இன்ஃபெக்ஷன் எஸ் எதுவும் கிருமிங்க அதில் மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அட் எனி டைம் வந்து மதர் மில்க் தான் பெஸ்ட்டு பேபிக்கு கம்பேர்ட் டு த பவுடர் மில்க். அதோட வெயிட் போடுறதும் பார்த்தீங்கன்னா மதர் மில்க் மட்டுமே குடிக்கிற பேபிலாம் அந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் போடுறதுலாம் இருக்காது. பட் பவுடர் மில்க்கு பாசிபிள்.
0: ஓகே மேம். இப்போ மிக்ஸ்டு ஃபீடிங் கொடுக்குறாங்களே மேம், தாய்ப்பாலும் கொடுக்குறாங்க பவுடர் பாலும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்படி மேம் இருப்பாங்க?
1: பவுடர் மில்க் மட்டுமே குடிக்கிற பேபி நல்லா தான் இருக்கும். ஏன்னா பவுடர் மில்க் எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க, இட்ஸ் மெயின்லி இட் இஸ் மேட் ஒன்லி ஃபார் த நியூபார்ன். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு தாய்கிட்டேருந்து வரக்கூடிய தாய்ப்பாலில் என்ன மாதிரியான விகிதத்தில் அந்த சத்துக்கள் இருக்கோ அதை ஒத்து தான் இதுலேயும் இருக்கும் இந்த பவுடர் மில்க்லேயும். அதனால் பெருசாக ஒன்றும் பேபிக்கு வந்து ஒன்றும் சேஞ்சஸோ இல்லை டிஃபிகல்ட்டிஸோ குறைபாடுகளோ எதுவும் இருக்காது. எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இது ஆனால் சுப்பீரியர் ஆஃப்கோர்ஸ். தாய்கிட்டேருந்து டைரெக்டாக எடுக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும்.
0: ஓகே மேம். இப்போ தாய்ப்பால் கொடுக்கறதால தாய்க்கு ஏற்பட்ட உடல்நல நன்மைகள் என்ன மேம்?
1: டெஃபினட்டாக நிறைய நன்மைகள். ஒன்று வந்து பெரிய நன்மை என்னென்னா நம்ம பேபியை நம்ம பார்த்துக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். எந்த மதராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பேபியை பார்த்துக்கணும்னா ரொம்ப டஃப்பான ஜாப் அது. அதுவும் ஃபஸ்ட் டைம் மதர்ன்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஃபீட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா பேபியும் மதரும் குயிக்காக ஜெல் ஆகிடுவாங்க. சரி, எதுக்கு பேபி அழுகுது, அது என்ன பண்ணால் சமாதானம் ஆகும், அது எப்படி வச்சுக்கணும், எல்லாமே மதருக்கு வந்து நல்லா லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மதரும் பேபியும் சூப்பராக ஒரு டீம் ஆகிடுவாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். அதனால தான் ப்ரெஸ் ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது, இம்மீடியட்டாக ஃபீட் பண்ண வைக்கிறது. ஸோ தட் தே ஜெல் வித் ஈச் அதர் வெரி நைஸ்லி வெரி குயிக்லி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மதருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ், அதான் நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இன்டெரக்டாக பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் ஏறாது. சப்போஸ் சுகர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா சுகர் கண்ட்ரோலில் இருக்கும், இல்லை சுகர் வராது. அதை தவிர லாங் டேர்ம் எஃபெக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஃபீட் பண்ணுற மதருக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. இதெல்லாம் ரிசர்ச்லேயே ப்ரூவன். ஸோ அதனால் எல்லா மதருமே வந்து நம்மளுடைய டியூட்டியாக அதை நினைக்கணும். இந்த நன்மைகளுக்காக மட்டும் கிடையாது, இட்ஸ் எவ்ரி மதர்ஸ் டியூட்டி. ஃபஸ்ட்டு 1 இயர் ஷுட் பி டெடிக்கேட்டட் டு த பேபி. இதுதான் நான் ஒரு ஆப்ஸ்டெட்ரிஷியனாக பல குழந்தைங்களை பார்க்குறோம்ல வருஷம். ஸோ அப்போ பார்க்குறப்ப இந்த எந்த பேபியாக இருந்தாலும் அந்த 1 இயராவது அந்த குழந்தைக்காக நம்ம வந்து அது கூட இருக்கணும். அது ஃபீட் பண்ணிவிட்டு அதை கேர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: ஓகே மேம்.

0: இப்போ வந்து குழந்தையே பார்த்துட்டு இருக்கதால நிறைய மதர்ஸ் வந்து அவங்களோட ஹெல்த்தே பார்த்துக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆலோசனை மேம் நீங்கள் வழங்குறீங்க?
1: அப்படி வந்து ஓவராக வந்து ஹெல்த்தையே பார்த்துக்காம இருக்கிறது, ஹெல்த்தை பார்த்துக்காம இருக்கிறது மட்டும் இல்லை, நிறைய பேர்லாம் வந்து மூஞ்சி கழுவிட்டு ஒரு பொட்டு வச்சுக்கிறது கூட வந்து அப்படியே இருப்பாங்க. நான் எங்கே வெளில போகிறேன், நான் எதுக்கு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், நைட்டிலே இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கிளினிக்கே நைட்டில் தான் வருவாங்க, கேட்டால் எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தலை மேடம் எனக்கு

இந்த நைட்டி தான் பார்த்துட்டு 24 hours நைட்டியில் இருப்பாங்க சில பேர். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே நம்ம ஒரே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பிறந்ததுமே என்னம்மா திடீர்னு உனக்கு 25 எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சாம்மா, ஏன்னா ஃபியூ மந்த்ஸ் தானே, வி ஆர் ஸ்டில் மேபியோ 23, 24, 25, 26, ஸ்டில் யூ ஆர் வெரி யங். அதனால அப்பையும் வந்து உங்களை நல்லா கேர் பண்ணிக்கோங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஹாஸ்பிட்டல் வரும்போது நல்ல சாரீஸ் எடுத்து உடுத்துங்க. அதே மாதிரி வீட்டில் நீங்கள் நைட்டி போட்டுக்கிறீங்கனாலும் கட்டாயமாக ஒரு நாளைக்கு 3-4 நைட்டிஸ் சேஞ்ச் பண்ணணும். ஒரே நைட்டியில் காலையிலேருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் இருக்கக்கூடாது. அது வந்து ஒன்று வந்து ஹைஜீன் சைடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டிங் ஸ்வெல்ல நிறைய பேபிஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது, ஃபீட்ஸே எடுக்காது, உங்களுக்கு என்ன ரீசன்னே தெரியாது. ஆக்சுவலாக நம்ம நைட்டில் இருக்கிற ஸ்மெல்லு அதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் கட்டாயமாக 3-4 times நைட்டியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்டபுள் காட்டன் நைட்டிஸு, ஜிப்பு பாப்பா கண்ணத்தில் குத்துற மாதிரி உறுத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுமாதிரி ஃபீடிங் பிரேசியர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபீடிங் டைமில் கட்டாயமாக பிரேசியர் போடணும், பிரேசியர் போடாமல் இருக்கக்கூடாது. பிரேசியர் போடலைனாலே ரொம்ப வந்து இந்த பிரஸ்ட் வந்து பெயினும் அதிகமாகிடும், இன்னும் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் பால் இதானா கூட பெயின், ரொம்ப பெயின் ஜாஸ்தி ஆகிடும். ப்ளஸ் அந்த ஷேப் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவு மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஃபீடிங் டைமில் கட்டாயமாக பிரேசியர் போடணும். அதே மாதிரி ப்ரெக்னென்சிலையும் கட்டாயமாக பிரேசியர் போடுங்க, காட்டன் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி பிரேசியர்ஸையும் 2-3 times சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு உங்களுக்கு வேணும்னா வாசனை கூட போட்டுக்கோங்க. ஆனால் பாப்பாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அந்த ஸ்மெல்ஸ் வந்து பேபிஸ்க்கு எப்பயுமே பிடிக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்மெல்ஸாக இருக்கிற மாதிரி பவுடர்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இன்னொன்று வந்து அந்த சமைச்சிட்டு நீங்கள் வந்து உடனே வந்து ஃபீட் பண்ணுறீங்கனாலும் நைட்டியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம். ஏன்னா அந்த ஃபுட்டோடைய அந்த ஸ்மெல்லு, ஆயில், சில சமயம் அந்த மிளகாயோடைய நெடியெல்லாம் கூட நம்ம நைட்டியில் அப்படியே இருக்கும், படிஞ்சிருக்கும். ஸோ சில பேபிஸ் பயங்கர சென்சிட்டிவாக இருக்கும், அதுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறது, சுத்தமாக வச்சுக்கிறது, நம்மளை கட்டாயமாக 2 times பாத் எடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் திங்ஸை, பட் இட் ஆல் வில் மேக் யூ ஃபீல் குட். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கூட. தட்ஸ் வாட் யூ ஷுட் கேர் யுவர் செல்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி தான் பொசிஷன், முதல்ல நான் சொன்னேன், நல்ல பொசிஷனில் வச்சு கரெக்டாக நீங்கள் ஃபீட் பண்ணுறப்ப இந்த பேக் பெயின், நெக் பெயின்லாம் வரவே வராது. அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறமும் ஒரு அப் டு ஃபீடிங் ஒரு 6 months வரைக்குமாவது அயன் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுங்க. டிஹெச்ஏன்னு ஒரு டேப்லெட் இருக்கும், அது எடுக்கிறப்ப அது மில்க்லையும் செக்ரெட் ஆகும், அது பேபியோட பிரெயின் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் டிஹெச்ஏயும். அப் டு 1 year வரைக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷியராக கால்சியம் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 1 கால்சியம், 1 அயன் அந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப டயர்ட் ஆக மாட்டீங்க, பேக் பெயின் சிவியராக இருக்காது. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு 6 months ஜாயின் பண்ண ஒர்க் ஆனாலும் கூட இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணணும்னா நீங்கள் உங்களையும் வந்து நல்லா கேர் பண்ணிக்கணும். கரெக்டாக சாப்பிடணும், நமக்கு வேணுங்கிற லிக்விட் டயட்டை அதையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கும் நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி சாப்பிடணும். அதுதான் முதலே நான் சொன்னேன், பாப்பா கூட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அப்புறமா பாப்பாவுக்கு ஊட்டுங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறது. அதே மாதிரியே வீட்டில் இருக்கிறவங்க, இப்போ நம்ம எல்லாமே மதருக்கு தான் சொன்னோம், பட் மதர் ஃபீடிங்கை பொறுத்தவரை வீட்டில் இருக்கவங்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நேரங்களில் இப்போ இங்கே சிட்டிஸில் கூட அவ்வளோ பிரச்சனை இல்லை, கிராமங்கள்லலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரைவசின்றதே இருக்காது, அது எப்படி ஃபீட் பண்ணோம், ஒரு ப்ரைவசியே இல்லாமல் ஒரு ரூம் கூட கொடுக்க வேணாம், பட் ஒரு மூளையாவது ஒரு ஓரத்தில் ஒரு ஸ்க்ரீனையாவது கட்டி அந்த ஒரு இதை கொடுங்கம்மா. சின்ன பிள்ளைங்க ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் முடியவே முடியாது, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வந்து ஜென்ஸ் எல்லோரும் அங்கே அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, அந்த தாய்க்கு வந்து தாய்ப்பாலே கொடுக்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட்டிங் த மதர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஃபஸ்ட்டு 10 days அவங்களுக்கும் பாப்பாவுக்கும் ஜெல் ஆகிற டைம், அந்த டைம் வந்து அவங்களுக்கு நல்ல ப்ரைவசி. அதேமாதிரி என்கரேஜ்மெண்ட்டு நிறைய வீட்டில் என்னென்னா குழந்தை அழ ஆரம்பிச்சது அடுத்து அவ்வளோதான், வீடே கிடுக்கெடுக்கும், ஐயோ பாப்பாளுது ஃபீட் பண்ணு ப்ரெஷர். அப்போ என்னாகும், அது சரியாக லேட்ச் ஆகலை, அந்த பாப்பா வந்து சரியாக ஃபீடிங் லேர்ன் பண்ணலன்னா அந்த மதர் மேலே பயங்கர ப்ரெஷர் வந்துடும், உடனே பால் பவுடர் கரைச்சி டக்குன்னு ஊதி விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கணும், இட் வில் டேக் சம் டைம். அம்மாவுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அந்த பாப்பாவுக்கும் டைம் கொடுக்கணும். இல்லைனா உடனே குத்தமாக இருக்கும், பாப்பா பால் குடிக்க மாட்டேங்குது, பாப்பா கக்குது, பாப்பா தும்முது, பாப்பா வந்து தூங்கிருது, இப்படி வரிசையாக ஒரே கம்மியம் பிறந்த குழந்தை கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, எடுத்ததுமே இவ்வளோ பெரிய குத்த பத்திரிக்கேன் அதுக்கு புரியாது பேசாமல் இருக்குது, ஆனால் பின்னாடி உங்களை வச்சு செய்ய போது பாருங்கன்னு சொல்லுவேன் நான் அந்த பாட்டிங்ககிட்டலாம். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு 10-15 days வந்து அந்த மதருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுங்க, அவங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து பூஸ்ட் பண்ணுங்கள், அவங்க பேபியோட ஜெல்லாகிறதுக்கு டைம் கொடுங்க, ப்ரைவசி கொடுங்க, நல்ல உணவை கொடுங்க. 1-2 hours உணவை கொடுத்து கட்டாயமாக உன்னால் ஃபீட் பண்ண முடியும். உன்னை விட யார் பெஸ்ட் பர்சன், உன் பாப்பாவை தூக்கிறதுக்கு பயப்படாத, தைரியமாக தூக்கு அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்து ஃபீட் பண்ண வைக்க வேண்டியது வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய டியூட்டி. ஸோ இது வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டமே நாங்கள் சொல்லி தான் அனுப்பிச்சிருவோம், சொல்லி அனுப்புவோம். பட் இருந்தாலுமே நான் இந்த இன்டர்வியூ மூலமாக எல்லாருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து பெரியவங்க இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த

0: பொண்ணுக்கு அந்த பேபிக்கும்.
1: ஓகே மேம், பிரசவத்திற்கு பிறகு கருப்பை சுருங்குறதுக்கும் தாய்ப்பாலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தாய்ப்பால் வந்து கருப்பையை சுருங்க வைக்கிறதுக்கு ஏதாவது முக்கிய பங்கு வகிக்குதா?
0: ஆமாம்மா, கட்டாயமாக. ஏன்னா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து ஒரு ஹார்மோன் ஆக்சிடோசின் தேவை. அந்த ஆக்சிடோசின் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை நல்லா சுருங்க வைக்கும். ஸோ தாய்ப்பால் நல்லா கொடுக்குறாங்கன்னா அதனால தான் இமீடியட்டாக கொடுத்துருவோம், பேபியை ஃபீட் பண்ண வைப்போம். அப்போ ப்ளீடிங் கம்மியாயிடும். ப்ளஸ் மதருடைய கர்ப்பப்பை நல்லா சுருங்குறப்ப என்ன ஆகும்னா தாய்க்கு வந்து ஃபர்தராக எப்படி இருந்தாலும் ஒரு 30-40 days வரைக்கும் கூட நிறைய பேருக்கு ப்ளீடிங் இருக்கும். கொஞ்சமாக இருக்கும் ப்ளீடிங், வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கொஞ்சமாக இருக்கும் ப்ளீடிங். ஸோ அதனால் இமீடியட்டாக தாய்ப்பால் கொடுக்கறது, அதுவும் ஃபஸ்ட்டு 2 months ரொம்பவே வந்து இந்த கர்ப்பப்பை சுருங்கி நார்மல் அதோட இதுக்கு வரத்துக்கு, இயல்பு நிலைக்கு வரத்துக்கு இந்த தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: ஓகே, அந்த கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் மேம் எடுக்கத்துக்கும்?
0: ரியலாக பார்த்தீங்கன்னா அப்படியே டெலிவரி ஆன அடுத்த செகண்டு இவ்வளோ பெருசாக இருக்கிற கர்ப்பப்பை சர்ன்னு அப்படியே ஸ்ட்ரிங் பண்ணி பலூன் ஊதுனதை நம்ம காத்தெடுத்து விட்டோம்னா எப்படி விஸ்ன்னு வந்துடும், அது மாதிரி சர்ன்னு சுருங்கிட்டு வந்துடும். வித்தின் ஒரு 3-4 days பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதோடைய நார்மல்

0: மாற்றங்கள் எல்லாமே மாறி அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைஞ்சு திரும்ப கர்ப்பப்பை வந்து பழையபடி சுருங்கி உடல்ல உள்ள நீரெல்லாம் கிளியர் ஆகி ரத்தத்தினுடைய அளவெல்லாம் பழையபடி போய் அதெல்லாம் மாறுறதுக்கு தான் அந்த 6 வாரங்கள்.
1: ஓகே மேம்,

0: போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி கையாள்வது?
1: ரியலாக அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அது வந்து ப்ளூன்னு சொல்லுவோம். போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்றது வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு லைட்டாக வரும், எல்லாருக்குமே வரும். குழந்தை பிறந்ததும் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக அப்படியே அது பிங்க்குன்னு சொல்கிறது, போஸ்ட்மார்ட்டம் பிங்க்கு. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சி தான், அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு டூ டேஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கீழே போயிடும், அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்லாம். அப்படி கீழே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஃபீலிங் டவுன், நம்மளால் எதுவும் முடியாது. அதுவும் பார்த்திங்கன்னா யாரும் இல்லை கவனிச்சிக்கிறதுக்கு, சாப்பாடெல்லாம் கரெக்டாக கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வசதி இல்லை, யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை, பேபி இவங்களே ஹோல் நைட்டு. ஏன்னா நியூபார்ன் வந்து தூங்கவே தூங்காது, இது வந்து ஜென்ரல் ரூலு. அதனால் நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருக்கும் அது. ஸோ அப்போ அதை கவனிச்சுக்கணும். அப்போ வந்து யாராவது ஒருத்தர் அந்த பேபியை நைட்டு பார்த்துக்கணும். அந்த மதருக்கு டே டைமில் நல்லா ஃபுட்டு கொடுக்கணும், நல்லா கேர் பண்ணணும். இதெல்லாம் இருந்தாலே அந்த ப்ளூஸ் வந்து அப்படியே லைட்டாக இருக்கும், அப்படியே போயிடும், பெருசாக மாறாது. பட் இந்த மாதிரியான கேர் எதுவும் இல்லை, அவங்களுக்கு வந்து லைட்டாக ப்ளூஸ் இருக்குது, ஷீ ஹேஸ்

0: டிஃபிகல்ட்டி, ஃபுட்டு, இது எல்லாத்துக்குமே டிஃபிகல்ட்டி இருக்குது. ரெஸ்ட் இல்லை, தூக்கம் இல்லை. அதோட இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் இருக்கும் சைக்கேட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லை சில லேடிஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ப்ளூஸ் வந்து கிராஜுவலாக அப்படியே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும். அவங்களுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பேபியை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, பேபிக்கு ஃபீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க, தலை குனிஞ்சிட்டே தான் இருப்பாங்க. எப்பொழுதும் அவங்க பேசக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா விரக்தியாக இருக்கும். அந்த பேபிக்கும் பேபி மேலே எந்த ஒரு அஃபெக்ஷனோ எதுவும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மதருக்கும் ஒரு வித்தியாசமான எந்த பிஹேவியர் இருந்தாலுமே அது டெஃபினட்டாக போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் தான். அதையும் நம்ம வந்து கவனிக்காமல் விடுறோம், அதை வந்து க்யூர் பண்ணாமல் விடுறோம்னா அது வந்து போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் சொல்லுவோம். அது டோட்டலாக அவங்க வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளியாக மாறிடுவாங்க. அது லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இந்த ப்ளூஸில் இருந்தால் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெரும்பாலான சமயங்களில் அதனால தான் நாங்கள் சொல்லி அனுப்புறது, நல்லா அந்த பிரசவமான பெண்மணிக்கு நல்ல உணவு, ரெண்டாவது நல்ல ஒரு ரெஸ்ட்டு, அட்டிக்கல் நைட்டு மட்டுமாவது ரெஸ்ட்டு, இந்த ரெண்டு கேர், மாரல் அண்ட் இந்த ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுத்தாலே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ் 11 டேஸ்லேயே அந்த ப்ளூஸ் எல்லாம் அப்படியே கிராஜுவலாக டிசப்பியர் ஆயிரும்.
1: ஓகே மேம். மேம் அதே போல் பிரசவத்திற்கு பிறகு ஃபர்ஸ்ட் மாதவிடாய் வந்து எப்போது மேம் தொடங்கும்?
0: அது ஒவ்வொருத்தரும் உடம்பு வாகப்படுத்துது. ஏன்னா அந்த ஃபீடிங் ஹார்மோன் இருக்கிறப்ப மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பீரியட்ஸே வராது நிறைய பேருக்கு, இல்லைனா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அப்படி வரலாம். பட் யூஸ்வலாக அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன 6 வீக்ஸ் மோஸ்ட்லி வராது. அந்த 6 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த 6 வீக்ஸ் வந்து கர்ப்பப்பை சுருங்கக்கூடிய டயத்தில் நிறைய பேருக்கு அது வரைக்குமே கூட லைட்டாக பீரியட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கலாம். பட் ரொம்ப ஏர்லியர்னா 3 வீக்ஸ், டெலிவரி ஆன 3 வாரம் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் பீரியட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு. இப்படி யூஸ்வலாக 6 வீக்ஸ், 6 வாரம்.
1: மாதவிடாய் நேரங்களிலும் மாதவிடாய் பிறகும் குழந்தைக்கு பால் புகட்டலாமா? பாலோட உற்பத்தி அதே மாதிரி வருமா?
0: அல்ல இல்லை, பால் கொடுக்கறதுக்கும் அந்த மாதவிடாய்க்கும் ஒன்றும் சம்மந்தம் இருக்காது. அவங்க ஃபீடிங் பண்ணலாம், பட் என்னென்னா பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் இருக்கும். சப்போஸ் நல்லா ஃபீட் பண்ணீங்க, உங்களுக்கு பீரியட்ஸே வரல அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் கம்மி. பட் ஆனால் அப்பயும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 3-4 மந்த்ஸ் பீரியட்ஸ் வராது, அப்படியே விட்டுருவாங்க, கடைசியில் பார்த்தா ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்க, அது கூட தெரியாமல் 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சு வருவாங்க. ஸோ அதனால் ஃபீடிங் டயத்தில் சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி கம்மியாக இருக்கும் பீரியட்ஸ் வரல அப்படின்னா. அதே மாதிரி அப் டு 1 இயர் 1.5 இயர்ஸ் வரைக்கும் கூட சில பேருக்கு வந்து ஃபீடிங் டயத்தில் பீரியட்ஸே வந்து வராமல் இருக்கும், அது கூட நார்மல் தான். ஒன்ஸ் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே மேம். இதுவரை தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி. இதன் நிறைவு பகுதியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. airchennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: ஹாய் கலை, எப்படி இருக்க?
4: நல்லா இருக்கேன் தமிழ்.
3: வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
4: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன், தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
3: தண்ணி இருக்கட்டும், இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
4: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு.
3: என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
4: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன், எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
3: அப்படியா? சூப்பர் கலை, கேட்கவே நல்லா இருக்கே.
4: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
3: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை

0: சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிதி, வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, ரயில்வே, சமூக நீதி, அதிகாரமளிப்பு துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவை முன்னதாக நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மக்களவை கூடியபோது பலத்த அமளியின் ஊடே நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 அவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் இதனை அறிமுகம் செய்தார். பல்வேறு தீர்வாயங்களின் திறன், தனித்துவம், வெளிப்படைத்தன்மை, தகுதி நிலைப்பாடுகளில் சமச்சீர் தன்மை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான தீர்வாதத்தை அமைப்பதற்கும் இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் கனிமவள ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை மத்திய நிலக்கரி மற்றும் கனிமவளத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டியும், கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராயும் தாக்கல் செய்தனர். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதா 2026 அவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 1962 தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவை நடத்தும் அலுவலர் அவை அலுவல்களை நடத்த எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டதற்கு யாரும் செவி மடுக்காமல் நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய வரைவு மின்கொள்கை 2026 இறுதி வடிவத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், சீர்மிகு மின் விநியோக முறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மின்சார தேவை மற்றும் மின் விநியோக மேலாண்மையை சீரமைத்து முறையான மின் விநியோகத்திற்கு இது வழிகோலும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உணர்வு, உயிர் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்மொழி பேசாத மக்கள் இல்லாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மொழி பிரச்சினையை பொறுத்தவரை எந்தவித சமரசத்திற்கும் அரசு இடம் தராது என்றும், கட்சி வேறுபாடுகளை களைந்து இத்தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். இத்தீர்மானத்தின் வாசகங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் 1970களிலிருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட்டுள்ளது மரபுபடியும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இந்த சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இத்தீர்மானத்தை ஆதரித்து திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இந்த விவாதத்தின்போது பேசிய சில உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு இடையூறு வராத அளவிற்கு இதை சட்டமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த அவையின் தீர்மானம் மட்டுமல்ல, உலக தமிழ் மக்களின் குரலாக இருப்பதால் இத்தீர்மானத்திற்கு யாருடைய

0: அனுமதியும் பெற தேவையில்லை என்று குறிப்பிட்டார். கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை தமிழகத்தில் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் பொதுரக நெல் 159 ரூபாயும் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். கரும்பு டன் ஒன்றிற்கு 709.50 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் 3290 ரூபாயுடன் இணைந்து டன்னிற்கு 4000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த கூடுதல் விலை இதுவரை எந்த அரசாலும் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1 தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 289 பொது ரக நெல் 1 ரூபாய் 159 என உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் 1 ரூபாய் 709.50 வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் 1 ரூபாய் 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும்.
0: சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்பதால் பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கான விடைகளை விரைந்து அனுப்புமாறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் இன்றும் வரும் 17 நடைபெறுகிறது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இம்முகாமை துவக்கி வைத்ததோடு உறுதிமொழி செய்து வைத்தார். பெரம்பலூரில் இம்மாத்திரைகளை விநியோகித்து பேசிய ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும் என்று கூறினார். காஞ்சிபுரத்தில் குடற்புழு நீக்க மாத்திரைகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாணாக்கருக்கு இன்று வழங்கினார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் விமரிசையாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இப்பகுதி விழா கோலம் பூண்டுள்ளதாக எமது அரியலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக உருவாக்கிய ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரையான இன்று அரசு விழாவாக பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற விழாவை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது ராஜேந்திர சோழன் போரிலும் சரி, நீர் மேலாண்மை, அரசியல் என எதிலுமே சளைத்தவராக இருந்ததில்லை. 250 சோழர்களின் தலைநகராக இது இருந்துள்ளது என பேசினார். ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் விழா கோலம் பூண்டுள்ளது. விழாவில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், தொல்லியல் துறை அதிகாரிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5311 கனடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 8000 கனடியாக அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தடகள வீரர்கள் கேலோ இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் புதுடெல்லியில் கலந்துரையாடிய அவர், இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களமிறங்குவது தேசத்தின் கௌரவம் என்றார். தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பதக்கம் வென்றவர்கள் தத்தம் அனுபவங்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானுவிடம் பேசிய பிரதமர், அவரது வெற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு மாபெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று பாராட்டினார். கிளாஸ்கோவில் சிதிலமான இந்திய வரைபடம் குறித்து கண்டனம் தெரிவித்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவின் துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், தனது வெற்றியை கொண்டாடும் தருணத்தில் இது தொடர்பான கேள்வியை அவர் எழுப்பியது பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடுவர்மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம்.

0: செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:15, ஆகாஷ்வாணி சென்னை.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
3: இயற்கை வளங்களையும் உயிரியல் முறைகளையும் பயன்படுத்தி பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய முறைதான் அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்றோம். இந்த அங்கக வேளாண்மையில மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற கரிம உரங்களை அதிகமாக பயன்படுத்துறது, பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரப்பயிர்களை வளர்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்றது.
2: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண் வள மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
4: அன்பு நேயர்களே, வணக்கம். நம்மை பாதிக்கும் பல வியாதிகள் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளன, அதற்கான தீர்வுகளும் சொல்லப்பட்டுள்ளன. உணவே மருந்து என்று நாம் பார்க்கும்போது பல விஷயங்களை நாம் வீட்டிலிருந்தே தீர்த்து கொள்ளலாம் என்பது பலருக்கு தெரிவதில்லை. இதுல இந்த ஸ்ட்ரெஸ் இல்ல ஒரு சொல்ல முடியாத ஒரு டயர்ட்னஸ், மன அழுத்தம், மனச்சோர்வு என்று சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், இல்ல ஆங்ஸைட்டி நியூரோசிஸ் அப்படின்னு ஒரு சில பேருக்கு வரும், அப்படியே பட பட பட பட படவன் வந்துடும், நெஞ்சு அடிக்கிறது அப்படியே அவங்களுக்கே தெரியும். இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கான காரணங்கள் பல. வீட்டுல இல்ல அலுவலகத்துல இருக்கக்கூடிய மனச்சோர்வுகள், இல்ல அங்க இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள், இந்த எரிச்சல், கோபம், இதெல்லாம் அடக்கி வைக்கிறதுனால வரலாம், வீட்டிலேயே அடைந்து கிடப்பதுனால வரலாம், மிக ஜாஸ்தியான வேலை பழு இருக்கிறதுனால வரலாம், இப்படி பல காரணங்கள் இருக்கு இல்லையா. இந்த மாதிரியான காரணங்களுக்கு ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக எளிதான ஒரு வீட்டு மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெட் மசாஜ் இல்லைன்னா தலைக்கு நாம் எண்ணெய் தேய்த்தல். தலைக்கு எண்ணெய் தேய்த்தல் தினமுமே நாம் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகும். அது வந்து தலையை பராமரிப்பதற்காக செய்வது. இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு செய்யும் போது நல்லா ஒரு 15-20 மசாஜ் மாதிரி பண்ணிக்கணும். இதுக்கு வந்து தலைவலி வருபவர்கள், எண்ணெய் தேய்த்தாலே தலைவலி வந்துவிடும் என்று சொல்பவர்களுக்கான ஒரு சில எண்ணெய்கள் கூட உள்ளன. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ஹெட் மசாஜுக்கு பீனிச தைலத்தை உபயோகிக்கலாம். மற்றவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆயுர்வேத டாக்டரிடம் கேட்டு நீங்கள் உபயோகிக்கலாம். வீட்டிலேயே நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50 கிராம் இல்ல 75 கிராம் வரைக்கும் பாதாம் எடுத்து அதை மிக்சில நல்லா ஓட்டி, அது கூட மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை அதனுடைய இலைகளை எடுத்து அதையும் மிக்சியில ஓட்டி அது ஒரு 100 கிராம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லெண்ணெயில காய்ச்சி கொள்ளலாம். ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெயில எடுத்து பொங்கி வர வரைக்கும் காய்ச்சி எடுத்து வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஆறுறதுக்கு விட்டுறணும். இந்த எண்ணெயை ஹெட் மசாஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஸ்ட்ரெஸ் டயர்ட்னஸும் இது போக்க வல்லது. இதை தவிர உள்ளுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய மருந்துகள்னு பாத்தீங்கன்னா, ஆயுர்வேதத்துல பிரம்மீ கிருதம், இது எல்லாரும் உட்கொள்ளலாம். தினமும் காலையில ஒரு 1/2 ஸ்பூன், சாயங்காலம் ஒரு 1/2 ஸ்பூன் கொள்ளலாம். உங்க ஆயுர்வேத டாக்டர் கேட்டீங்கன்னா கரெக்டான இன்னொரு டோஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு. மானசமித்திரம் குளிக்கான ஒரு மருந்து இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஆயுர்வேத டாக்டரினுடைய பரிந்துரையோட கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். ஆனா மருந்துகள் உள்ளன அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக இங்க சொல்றேன். பிராணாயாமம், யோக நித்ரா என்று சொல்லக்கூடிய இரு விஷயங்கள் யோகால இதுக்கு மிக பெரிய அருமருந்தாக அமைகின்றன. இதை தவிர வந்து நைட்டு லேட்டா சாப்பிடுறது, டின்னரை வந்து மிக காலம் கடந்து சாப்பிடுவது, இது வந்து ஒரு 8:30 மேல சாப்பிட்டாலே காலம் கடந்ததுதான் சொல்லணும். இரவுல அதே மாதிரி நான் வெஜிடேரியன் உணவுகள், இந்த மாதிரி புலால் உணவுகள் உட்கொள்வது தவிர்க்கணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் கடந்து தூங்க போவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இரவு 10 மணியில் இருந்து காலை 3 மணி வரை கண்டிப்பாக தூங்க வேண்டும். இதனால் ஆயுர்வேதத்தினால் நன்மை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.
5: உணவே மருந்து. எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்கியவர் காஞ்சி பல்கலைக்கழகத்தின் SJS ஆயுர்வேத கல்லூரியில் நோய் ஆய்வியல் துறை தலைவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா.
1: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சி

0: Over 10 lakh people evacuated as Typhoon Dolphin batters parts of eastern China. World Lion Day being celebrated today. Prime Minister Narendra Modi says India's scripted successful conservation journey from 523 lions to 891 in last 10 years. And with that, we end the midday news.
1: Namaskar, Akashvani.
2: நேரம் 2:15 ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. திரைகானம் கேட்கலாம் 2:40 வரை. கார்த்திக் சங்கீதா தீனா கவி பாடிய பாடல்.

நேரம் 2:25 25 ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடிய பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:40 ஆகாஷ்வாணி. ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் ஆர். கமலஜா அவர்கள். மாணவர் நைதிக் ஸ்ரீவாத்சவா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தி ந பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து சோட்டா காந்தி என்ற பாடத்தை படிக்க இருக்கிறோம். சரி நைதிக், இப்பாடத்தை படி.
1: ஜக்கு ஜக்கு தேக் மே தேரே லியே க்யா லாயா ஹூ துபாய் சே.
2: ஜக்கு ஜக்கு, உனக்காக துபாயிலிருந்து என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று பார்.
1: கஹதே ஹுவே சுஹேல் பாக்தா ஹுவா ஸ்கூல் கே மைதான் மே படே பர்கத் கே பேட் கே பாஸ் பஹுஞ்சா
2: என்று சொல்லிக்கொண்டே சுஹேல் பள்ளியின் மைதானத்தில் உள்ள ஒரு பெரிய ஆலமரத்திற்கு அருகில் ஓடி வந்து சேர்ந்தான். பர்கத் கா பேட் ஆலமரம்.
1: யஹி தோ ஜகத் ஹி உன்கே மில்னே கி.
2: இதுதான் அவர்கள் எல்லோரும் கூடுமிடம்.
1: கோபு சந்து நந்து கீதா கங்கா சபி வஹா தே பர் ஜக்கு நஹி தா.
2: கோபு சந்து நந்து கீதா கங்கா எல்லோரும் அங்கிருந்தார்கள், ஆனால் ஜக்கு இல்லை.
1: ஜக்கு கஹா ஹே சுஹேல் நே பூச்சா தோ லட்கியா தோ கிசக் கை.
2: ஜக்கு எங்கே என்று சுஹேல் கேட்டபோது சிறுமிகள் நழுவி விட்டனர்.
1: ஆர் லட்கே பி நஜர் சுரானே லகே.
2: சிறுவர்கள் பார்வையை தவித்தனர். கிசக்னா நழுவுதல்.
1: சந்து கஹா ஹே ஜக்கு தேரே கர் கே பாஸ் தோ ரஹதா ஹே சுஹேல் நே ஃபிர் பூச்சா.
2: சந்து எங்கிருக்கிறான் ஜக்கு? வீட்டிற்கு பக்கத்தில் தானே வசிக்கிறான் என்று சுஹேல் மீண்டும் கேட்டான்.
1: தங் மத் கரோ யார் முஜே நஹி பதா அஜீப் ஆவாஸ் மே சந்து போலா.
2: சும்மா தொந்தரவு செய்யாதே நண்பா, எனக்கு தெரியாது என்று ஈனஸ்வரத்தில் சந்து சொன்னான்.
1: ஆல் சப் கக்ஷா கி தரஃப் சல் தியே.
2: பிறகு எல்லோரும் வகுப்புக்கு சென்று விட்டனர். கக்ஷா வகுப்பு, ஆவாஸ் குரல்.
1: சுஹேல் தோடி தேர் தோ கடா ஹி ரஹா.
2: சுஹேல் சிறிது நேரம் வரை நின்று கொண்டிருந்தான்.
1: உசே சமஜி நஹி ஆ ரஹா தா கி சப் இஸ் தர பர்தாவ் க்யோ கர் ரஹே ஹேன்.
2: ஏன் எல்லோரும் இப்படி மழுப்புகிறார்கள் என்று அவனுக்கு புரியவே இல்லை.
1: சபி தோ உஸ்கே தோஸ்த் தே.
2: எல்லோரும் அவனுடைய நண்பர்கள்.
1: ஆர் வே சப் ஜக்கு யா ஜகன்நாத் ரெட்டி கே காரண் ஹி உஸ்கே தோஸ்த் பனே தே.
2: மேலும் அவர்கள் எல்லோரும் ஜக்கு என்கிற ஜெகநாத் ரெட்டியினால்தான் அவனுடைய நண்பர்கள் ஆனார்கள். தோஸ்த் நண்பன், இதன் எதிர்ச்சொல் துஷ்மன் எதிரி.
1: ஜக்கு நே ஹி சப்சே பஹலே ஹாத் படாயா தா தோஸ்தி கா.
2: ஜக்கு தான் எல்லோருக்கும் முன்னே நட்பு கரங்களை நீட்டியவன்.
1: வா ஜப் துபாய் சே விஜயவாடா கே இஸ் சென்ட்ரல் ஸ்கூல் மே ஆயா தோ டர் ரஹா தா.
2: அவன் துபாயிலிருந்து விஜயவாடாவில் உள்ள இந்த சென்ட்ரல் ஸ்கூலுக்கு வந்தபோது மிகவும் பயந்திருந்தான். டர்னா பயப்படுதல்.
1: உஸ்கே அப்பு கே இந்தகால் கே பாத் உஸ்கி அம்மி ரேஹானா நே அப்னே பச்சோ சுஹேல் ஆர் சையத் கே சாத் வாபஸ் ஆனா ஹி சஹி சம்ஜா.
2: அவனுடைய அப்பாவின் மரணத்திற்கு பின் அவனுடைய அம்மா ரெஹனா தன் குழந்தைகளான சுஹேல் மற்றும் சையத்துடன் திரும்பி வருவதுதான் சரி என்று நினைத்தாள்.
1: பராய தேஷ் மே அகேலே ரஹனா உன்னே அச்சா நஹி லக் ரஹா தா.
2: வீட்டு நாட்டில் தனியாக இருப்பது அவர்களுக்கு அவ்வளவு நன்றாக படவில்லை. பராய தேஷ் வீட்டு நாடு.
1: இஸ்லியே உன்னோனே பாரத் ஆக்கர் அப்னே மாதா பிதா கே பாஸ் ஆக்கர் ரஹனே கா நிஷ்சய கியா.
2: அதனால் அவர்கள் இந்தியாவில் உள்ள தன் அப்பா அம்மாவுடன் தங்க நிச்சயித்தார்கள்.
1: சுஹேல் விஜயவாடா கே சென்ட்ரல் ஸ்கூல் மே பர்த்தி ஹோ கயா.
2: சுஹேல் விஜயவாடாவில் உள்ள சென்ட்ரல் ஸ்கூலில் சேர்ந்தான்.
1: பஹலே தின் ஜப் வ கக்ஷா மே ஆயா.
2: முதல் நாள் அவன் வகுப்பறைக்குள் நுழைந்தான்.
1: ஓர் அத்யாபக் நே உஸ்கா பரிச்சய பூச்சா தோ சபி உஸ்கி தரஃப் ஐசே தேக் ரஹே தே ஜைசே கோய் அஜூபா ஹோ.
2: முதல் நாள் ஆசிரியர் அவனை பற்றி விசாரிக்கும் போது எல்லோரும் அவனையே விசித்திரமாக பார்த்தார்கள்.
1: துபாய் சே ஆனே கே காரண் உஸ்கே கப்டே அலக் தே.
2: துபாயிலிருந்து வந்ததால் அவனுடைய உடையும் தனித்திருந்தது. அஜூபா விசித்திரம்.
1: ஓர் உண்மை வ படா ஸ்மார்ட் லக் ரஹா தா.
2: அவன் அதில் மிகவும் அழகாக தெரிந்தான்.
1: உஸ்கே பாஸ் தப் ஸ்கூல் கா யூனிஃபார்ம் நஹி தா.
2: அவனிடத்தில் அப்போது பள்ளி சீருடை இல்லை.
1: ந ஸ்கூல் கே காலே ஜூத்தே.
2: பள்ளிக்குண்டான கருப்பு நிற ஷூவும் இல்லை.
1: உஸ்கா பஸ்தா பி அலக் தா.
2: அவனுடைய புத்தகப்பையும் வித்தியாசமாக இருந்தது. பஸ்தா புத்தகப்பை.
1: இஸ்லியே பச்சே உஸ்ஸே கத்ரா ரஹே தே.
2: அதனால் குழந்தைகள் அவனிடமிருந்து விலகி இருந்தார்கள்.
1: சுஹேல் யஹ தேக் கர் பேச்சைன் ஔர் ஹேரான் ஹோ ரஹா தா இதர் உதர் தேக் ரஹா தா.
2: சுஹேல் இதை பார்த்துவிட்டு அமைதி இல்லாமல் கவலையுற்றும் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தான்.
1: கஹா பேட்டே குச் சமஜ் நஹி பா ரஹா தா.
2: எங்கு உட்காருவது

0: என்று எதுவும் புரியாமல் இருந்தான்.
1: தபி ஜக்கு உட்கா ஓர் போலா, சுஹேல் ஆவ் இதர் ஆவ் மேரே சாத் பேட்டோ.
0: அப்போது ஜக்கு எழுந்து, சுஹேல் வா இங்கு என் பக்கத்தில் உட்கா என்று சொன்னான்.
1: மேரா நாம் ஜெகநாத் ரெட்டி ஹே.
0: என் பெயர் ஜெகநாத் ரெட்டி.
1: சப்கி தர தும்பி முஜே ஜக்கு கஹ சக்தே ஹோ கஹகர் உஸ்னே ஹாத் படாயா.
0: எல்லோரையும் போல நீயும் என்னை ஜக்கு என்று அழைக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே கையை நீட்டினான். ஹாத் படானா கையை நீட்டுதல்.
1: சுஹேல் நே ஃபௌரன் ஹாத் மிலாயா ஓர் ராஹத் கி சாஸ் லி.
0: சுஹல் உடனே கை கொடுத்தான். பிறகுதான் அவன் அமைதி பெருமூச்சு விட்டான். ஃபௌரன் உடனே.
1: உஸ் தின் சே தோனோ பக்கே தோஸ்த் ஹோ கயே.
0: அந்த நாளிலிருந்து இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டனர். பக்கே தோஸ் நெருங்கிய நண்பர்கள்.
1: தீன் சார் மஹினே பாத் உசே அம்மி கே சாத் பாஹர் ஜானா படா.
0: 3-4 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு தன் அம்மாவுடன் வெளியே செல்ல நேரிட்டது. மஹினா மாதம்.
1: வ ஜானா நஹி சாதா தா பர் அம்மி அகேலே கேசே ஜாதி.
0: அவன் போக விருப்பப்படவில்லை, ஆனால் அம்மா தனியாக எப்படி செல்வாள்?
1: இஸ்லியே நானாஜி கா கஹனா மான்னா படா.
0: அதனால் தாத்தா சொன்னதை கேட்க வேண்டியிருந்தது. நானாஜி அம்மாவுடைய அப்பா.
1: ஆஜ் வாபஸ் ஆகர் ஜப் ஜக்கு கோ மில்னே கயா தோ உஸ்கே பாரே மே கோய் குச் நஹி பதா ரஹா.
0: இன்று திரும்பி வந்து ஜக்குவை சந்திக்க சென்றபோது அவனை பற்றி யாரும் எதுவும் சொல்ல வர இயலவில்லை.
1: கக்ஷா மே பி அத்யாபக் நே பதா நஹி கா ஜவாப் தியா.
0: வகுப்பில் கூட ஆசிரியர் தெரியவில்லை என்று சொன்னார்.
1: வா பிரின்சிபல் கே ஆஃபீஸ் கி ஓர் கயா.
0: அவன் பிரின்சிபலின் ஆபீஸுக்கு சென்றான்.
1: பாஹர் கடே சப்ராசி நே உசே அந்தர் ஜானே நஹி தியா.
0: வெளியில் நின்று கொண்டிருந்த காவலாளி அவனை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. சப்ராசி காவலாளி.
1: ஓர் ஜப் உஸ்னே கஹா மே ஜெகநாத் ரெட்டி கே பாரே மே பூச்னா சாதா ஹூ.
0: பிறகு அவன் ஜெகநாத் ரெட்டியை பற்றி கேட்க விரும்புவதாக சொன்னான்.
1: தத் சப்ராசி போலா கியா ஜான்னா சாதே ஹோ உஸ் கோடி கே பாரே மே.
0: அப்போது அந்த காவலாளி, என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறாய், அந்த தொழுநோயாளியை பற்றியா?
1: சுஹேல் கோ மானோ ஜட்கா லகா.
0: சுஹேலுக்கு உடனே உதறல் இழுத்தது.
1: ஹா ஹா கோடி தபி தோ உசே ஸ்கூல் மே ஆனே சே மனா கர் தியா கயா ஹே.
0: ஆம் ஆம் தொழுநோய், அதனால் அவனை பள்ளிக்கு வருவதற்கு தடை விதித்துள்ளனர்.
1: தும்ஹாரி பலாய் இசி மே ஹே கி தும் உசே பூல் ஜாவோ சப்ராசி நே கஹா.
0: அவனை நீ மறப்பதுதான் உனக்கு நல்லது என அந்த காவலாளி சொன்னான்.
1: சுஹேல் கோ படா துக் ஹுவா கி ஜக்கு பீமார் ஹே.
0: சுஹேலுக்கு ஜக்கு நோயுற்றுள்ளான் என்பதை கேட்டு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது.
1: ஓர் உசே ஜப் மதத் கி ஜரூரத் ஹே தோ சப் தோஸ்த் ஓர் அத்யாபக் உஸ்ஸே மூ மோட் ரஹே ஹே.
0: எப்பொழுது அவனுக்கு உதவி தேவையோ அப்போதுதான் எல்லா நண்பர்களும் ஆசிரியரும் அவனை பார்த்து முகத்தை திருப்பி உள்ளனர்.
1: வ கர் கயா ஓர் இன்டர்நெட் சே குஷ்ட ரோக் கே பாரே மே சப் சூச்சனாய் இக்கட்டி கி ஓர் சல் படா ஜக்கு கே கர்.
0: அவன் வீட்டிற்கு சென்று இன்டர்நெட் வழியாக தொழு நோய்க்கு உண்டான எல்லா ஆலோசனைகளையும் சேகரித்து ஜகுவின் வீட்டிற்கு சென்றான்.
1: வஹா தாலா லகா ஹுவா தா.
0: அங்கு அவன் வீடு பூட்டியிருந்தது, தாலா பூட்டு.
1: தூசரே தின் ஸ்கூல் கே பஜாய் வ ஜக்கு கி தலாஷ் மே நிகல் படா.
0: மறுதினம் பள்ளிக்கு பதிலாக அவன் ஜக்குவை தேடி புறப்பட்டான். தலாஷ் தேடல்.
1: வ ஜப் ஜக்கு கே கர் கே பாஸ் கயா தோ தேகா கி ஜக்கு கி மா இதர் உதர் தேக்தி ஹுய் ஆச்சல் மே குச் சிபா கர் ஜல்தி ஜல்தி சல் ரஹி தி.
0: அவன் ஜக்குவின் வீட்டிற்கு பக்கத்தில் சென்றபோது அங்கு ஜக்குவின் அம்மா இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே தன் புடவையினால் முகத்தை மறைத்து கொண்டு அவசர அவசரமாக சென்று கொண்டிருந்ததை பார்த்தான். ஆஞ்சல் புடவை தலைப்பு, சிப்பானா மறைத்தல்.
1: சுஹேல் பி உன்கே பீச்சே ஹோலியா.
0: சுஹேலும் அவள் பின்னால் சென்றான்.
1: வ ஷஹர் கே பாஹர் ஏக் புரானே கண்டஹர் கி தரஃப் ஜானே லகி.
0: அவள் நகரத்திற்கு வெளியே ஒரு பாழடைந்த கட்டிடம் நோக்கி சென்று கொண்டிருந்தாள். புராணா பழைய, இதன் எதிர்ச்சொல் நயா புதிய.
1: சுஹேல் பீச்சே ஹி தா.
0: சுஹேல் பின்னாடியே இருந்தான்.
1: உஸ்னே தேகா கண்டஹர் கே சாம்னே ஜக்கு பேட்டா தா.
0: அவன் அந்த கட்டிடத்திற்கு எதிரே ஜக்கு உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். சாம்னே எதிரில், இதன் எதிர்ச்சொல் பீச்சே பின்னால்.
1: ஜக்கு கோ தேக்தே ஹி வ குஷி சே சில்லாயா.
0: ஜக்குவை பார்த்தவுடன் அவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கத்தினான்.
1: ஜக்கு தூ யஹா ஹே ஓர் மே துஜே டூண்டே டூண்டே பாகல் ஹோ கயா ஹூ கல் சே.
0: ஜக்கு ஜக்கு நீ இங்கே இருக்கிறாயா, நான் உன்னை நேட்டிலிருந்து தேடி தேடி பைத்தியம் ஆகிவிட்டேன்.
1: சலாங் மார்த்தே மார்த்தே வ ஜக்கு கே பாஸ் பஹுஞ்ச் கயா
0: என்று கத்திக்கொண்டே தாவி தாவி அவன்

0: ரகுவின் பக்கத்தில் சென்றான். சலாங் மார்னா தாவுதல்.
1: உசே கலே லகானே கே லியே ஹாத் படாயா ஹி தா கி ஜக்கு போலா.
0: அவன் கழுத்தோடு கட்டி கொள்வதற்காக கையை நீட்டும் பொழுது ஜக்கு கூறினான்,
1: மச்சு மச்சு முஜே நஹி தோ ய ரோக் துஜே பி ஹோ ஜாயேகா.
0: தொடாதே, என்னை தொடாதே, இல்லை என்றால் இந்த நோய் உன்னையும் தொட்டிக்கொள்ளும்.
1: ஔர் வ பீச்சே ஹட்னே லகா
0: என்று சொல்லிக்கொண்டே அவன் பின்னால் நகர்ந்தான்.
1: பர் சுஹேல் நே உசே பகட் ஹி லியா.
0: ஆனால் சுஹேல் அவனை பிடித்து விட்டான்.
1: ஔர் போலா பேட் ஔர் பதா ய மாஜரா கியா ஹை.
0: பிறகு உட்கார், இந்த நிலைமை உனக்கு எப்படி ஏற்பட்டது என கேட்டான்.
1: ஆண்டி கம் சே கம் ஆப் ஹீ பதாயியே.
0: ஆண்டி நீங்களாவது சொல்லுங்களேன்.
1: ஸ்கூல் மே ஹமாரே தோஸ்த் அத்யாபக் ததா ஆப்கே படோசி கோய் பி குச் நஹி பதாதா. சுஹேல் நே கஹா.
0: பள்ளியில் எங்களுடைய நண்பர்கள், ஆசிரியர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் யாரும் எதுவும் சொல்லவில்லை என்று சுஹேல் சொன்னான்.
1: கியா பதாவும் பேட்டா.
0: என்ன சொல்வது மகனே?
1: ஜிஸ் தின் தும் கே உஸ் தின் ஷாம் கோ ஜப் ஜக்கு கர் ஆயா தோ உஸ்கே பேர் சே கூன் ஆ ரஹா தா.
0: எந்த நாளில் நீ சென்றாயோ அந்த நாளின் மாலை பொழுதில் ஜக்கு வீட்டிற்கு வந்தபோது அவனுடைய காலிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. கூன் ரத்தம், பயிர் கால், ஷாம் மாலை பொழுது.
1: ஓர் உசே பதா ஹி நஹி தா.
0: ஆனால் அவனுக்கு அது தெரியவில்லை.
1: நா உசே தர்த் மஹசூஸ் ஹோ ரஹா தா.
0: அவனுக்கு வலியும் இல்லை, அவனுக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சியும் இருக்கவில்லை. மௌசூஸ் உணர்ச்சி.
1: ஹம் உசே டாக்டர் கே பாஸ் லே கே.
0: நாங்கள் அவனை டாக்டரிடம் அழைத்துச் சென்றோம்.
1: ஔர் உன்னோனே தோனோ பேரோ ஔர் ஹாத்தோ மே சுயி சுபோகர் தேகா.
0: அவர் இரண்டு கால்கள் மற்றும் கைகளில் ஊசி குத்தி பார்த்தார். சுயி ஊசி.
1: பர் ஜக்கு கோ கோய் சுபன் மஹசூஸ் நஹி ஹுயி.
0: ஆனால் ஜக்குவிற்கு எந்த தொடு உணர்ச்சியும் இல்லை.
1: தப் டாக்டர் நே கஹா கி ஜக்கு கோ குஷ்ட ரோக் ஹோ கயா ஹை.
0: அப்போது டாக்டர் ஜக்குவிற்கு குஷ்ட ரோகம் வந்துவிட்டது என சொன்னார்.
1: ஔர் வ உஸ்கா இலாஜ் நஹி கர் சக்தே.
0: அவரால் அவனுக்கு வைத்தியம் செய்ய முடியாது என கூறிவிட்டார். இலாஜ் கர்னா வைத்தியம் செய்தல்.
1: குஷ்ட ரோக் கா நாம் சுன்தே ஹி ஹம் சப் நிஷ்பிரப் ஹோ கயே.
0: குஷ்டரோகம் என்று சொன்னவுடன் நாங்கள் எல்லோரும் திக்பிரமை பிடித்தார் போல இருந்துவிட்டோம்.
1: தூசரே தின் சே ஜக்கு ஸ்கூல் பி நஹி கயா.
0: மறுநாள் ஜக்கு பள்ளிக்கு செல்லவில்லை.
1: பர் ஐசி பாத்தே சுத்தி ஹே கியா.
0: இதை மறைக்க முடியுமா என்ன?
1: ஜப் ஸ்கூல் மே பாத் பஹுஞ்சி தோ ஸ்கூல் கே பிரின்சிபல் நே பி கஹலா பேஜா கி வ ஜக்கு கோ ஸ்கூல் மே நஹி ரக்கேங்கே.
0: பள்ளியில் இந்த பேச்சு போய் சேர்ந்தவுடன் பள்ளியின் பிரின்சிபல் ஜக்குவை இனிமேல் பள்ளியில் வைத்திருக்க மாட்டோம் என்று செய்தி அனுப்பிவிட்டார்.
1: ஜக்கு கி மா நே சுபக்தே ஹுவே கஹா
0: என்று ஜக்குவின் அம்மா சொன்னாள்.
1: சுஹேல் ஜக்கு கோ சஹலாதே ஹுவே போலா.
0: சுஹேல் ஜக்குவை சமாதானப்படுத்தி கொண்டே சொன்னான்.
1: பாகல் ஹை சப் இத்னா நஹி ஜான்தே கி குஷ்ட ரோக் இலாஜ் சே எக்தம் டீக் ஹோ சக்தா ஹை.
0: தொழுநோயை வைத்தியத்தினால் முற்றிலும் குணப்படுத்த முடியும் என்று கூட தெரியாத பைத்தியக்காரர்கள் தான் எல்லோரும் என்று கூறினான்.
1: ஓர் டாக்டர் ஷுரூ மே ஜோ தவாயி தேதே ஹே உஸ்ஸே சூத் கா டர் பி நஹி ரஹதா.
0: மேலும் டாக்டர் ஆரம்பத்திலேயே எந்த மருந்து தருகிறாரோ அதை சாப்பிடும் போது நோய் பரவும் என்ற பயம் கூட இருப்பதில்லை.
1: மேனே இஸ் ரோக் கே பாரே மே படா ஹே.
0: நான் இந்த நோயை பற்றி படித்திருக்கிறேன்.
1: சலோ அப் கர் சலோ ஆண்டி ஆப் பி.
0: செல்லுங்கள், எல்லோரும் வீட்டிற்கு செல்லுங்கள். ஆன்ட்டி நீங்களும் கூட.
1: நஹி சுஹேல் ஜப் தக் ஜக்கு டீக் நா ஹோ ஜாயே ஹம் வாபஸ் கர் நஹி ஜாயேங்கே.
0: இல்லை சுஹேல், எப்பொழுது ஜக்கு இந்த நோயுடன் இருக்கிறானோ அதுவரை நாங்கள் வீட்டிற்கு திரும்ப போவதில்லை. சரி நேத்திக், இத்துடன் இப்பாடத்தை முடித்துக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் ஆர் கமலஜா அவர்கள். மாணவர் நைட்டிக் ஸ்ரீவாத்சவா. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 9:30 கனகதாரா ஸ்தோத்திர வைபவம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். நிகழ்ச்சி 9:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம் வேதியன்றல் 5 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்

விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, மதுரை மாவட்டம் சோழவந்தான், விருதுநகர் மாவட்டம் சேதுபுரம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், இளையான்குடி, அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், காரைக்கால், திருமனூர், வாடிப்பட்டி, பெரம்பலூர், சின்னக்கல்லாறு, பேசின்பாலம், காரைக்குடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கொடைக்கானல், பெரம்பூர், புதுக்கோட்டை, வால்பாறை, சென்னை சென்ட்ரல், சின்கொனா, சோலையாறு, சோத்துப்பாறை, சிவகங்கை, தரங்கம்பாடி, செம்பனார் கோவில், சென்னை பாரிமுனை, ஹைசவுஸ், தீர்த்தாண்டநத்தம், சென்னை, சிதம்பரம், மணலி, ஆயன்குடி, கமுதி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, திருவையாறு, கடலூர் அண்ணாமலை நகர், வளசரவாக்கம், பேராபூரணி, ஸ்ரீமுஷ்ணம், மஞ்சளாறு, வட்டானம், நெற்குன்றம், மாதவரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நத்தம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மலையூர், திருவாடானை, பள்ளிக்கரணை, முதுகலத்தூர், செம்பரம்பாக்கம், அமைந்தகரை, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சொழி, சாலிகிராமம், கரம்பக்குடி, மணலி புதுநகரம், மதுரை, மதுரை வடக்கு, மேட்டூர், தேவக்கோட்டை, ஹவுசூர், செங்குன்றம், பள்ளிக்கரணை, மேட்டுப்பள்ளி, நுங்கம்பாக்கம், கடலாடி, நீடாமங்கலம், கொளத்தூர், வந்தவாசி, குடுமியான்மலை, வடபழனி, கொள்ளிடம், தல்லாக்குளம், மடிப்பாக்கம், பெரம்பூர், செங்கம், விம்கோ நகர், கோலியனூர், சோழவரம், மேட்டூர், கும்பகோணம், எண்ணூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் அதிகள வெப்பநிலையில் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியிருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு, இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. 14ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 15ஆம் தேதியன்றும் 16ஆம் தேதியன்றும் இதே வானிலைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்று உயர்ந்திருக்கும் வாய்ப்புண்டு. வட தமிழகத்தில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கும், மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.7 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று. இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:30. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு 5:30 ஆரம்பமாகும். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்ட், 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய அலையில் 5:30 சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குறளமுதம் கேட்போம்.

0: செல்வ பொலிவு நீங்க பெற்றவர்களுக்கே இரு மனமுள்ள விலை மாதரும் குடிப்பழக்கமும் சூதாட்டமும் உறவுகள் ஆகும். குறள் எண் 920 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு.
0: செல்வ பொலிவு நீங்க பெற்றவர்களுக்கே இரு மனமுள்ள விலை மாதரும் குடிப்பழக்கமும் சூதாட்டமும் உறவுகள் ஆகும். குறள் எண் 920 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருக்கும் குரல் கார்த்திக்.

0: பையா திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண், தான்வி குரல்கள் ஒலித்தது.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: இயற்கை வளங்களையும் உயிரியல் முறைகளையும் பயன்படுத்தி பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய முறை தான் அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அங்கக வேளாண்மையில் மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற கரிம உரங்களை அதிகமாக பயன்படுத்துறது, பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரப்பயிர்களை வளர்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது.
1: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண் வள மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: திரைக்கானத்தில் தொடர்வது நரேஷ் ஐயர், பிரசாந்தினி குரல்களில் வாரணம் 1000 திரைப்படத்தில் இருந்து பாடல்.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் மெல்லாம்

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 6வது பகுதி. அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண்வள மேலாண்மை, திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 8:30 திரைகாணம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம், டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 எங்கும் சக்தி எதிலும் சக்தி, இசைப்பேருரை நிகழ்த்துபவர் பாரதி திருமகன் அவர்கள். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு, டெல்லி அஞ்சல். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் உயிரினங்களின் தோற்றம், எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகாணம், காலை 9 அரங்கி செய் நிகழ்ச்சியில் என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்து சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சூரிய சுந்தர்ராஜ் ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், புவன் ஜி நீலகண்டன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகாணம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. ஸ்தல விருட்சங்களும் அதன் குணங்களும், உதவி பேராசிரியர் ஏ கி

0: கீர்த்தி மாலினி அவர்களின் உரை. 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருணமான் அவர்களின் உரை. ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முகசுந்தரம் அவர்கள். 8:05 8:30 ஆகிய நேரங்களில் திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம். 9:30 அறிவியல் நேரம். பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். பெய்த மழை அளவு 5.6 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 94%. சென்னை மீனம்பாக்கத்தில் அதிக அளவாக 37 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவாக 26.6 டிகிரி செல்சியஸும் பதிவானது. பெய்த மழை அளவு 10.2 மில்லிமீட்டர். ஈரப்பதம் 92%. சென்னை கவுந்தன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. Parliament has passed the Taxation and Other Laws Amendment Bill 2026 today, with Rajya Sabha returning it to the Lok Sabha after discussion. The Lok Sabha has already passed the bill. Union Finance Minister Nirmala Sitharaman had moved the bill in the upper house. Replying to discussion, Ms. Sitharaman said the objective of the bill is to strengthen India's manufacturing ecosystem, attract further investment, generate employment and promote manufacturing activities. She clarified that the bill does not impose any tax or transaction charge on the UPI users. She assured that small merchants and consumers will not have to pay merchant discount rate charges on UPI. The Parliament has also passed the Bankers Books Evidence Bill 2026, with the Rajya Sabha approving it today. The Lok Sabha has already passed the bill. Replying to discussion on the bill, Finance Minister Sitharaman said that this bill is a very reformative step which will help the country move forward at a faster pace.
2: The bill, among various other things that it wants to do, provides for a technology-neutral legal framework for bankers' books. It recognizes electronic and digital banking records. It standardizes the certification process, facilitates the admissibility of electronic banking records. It permits authentication through manual, digital and electronic signatures. It also therefore strengthens the statutory protection.
1: The Lok Sabha has passed the Tribunals Reforms Bill 2026. The bill was passed without any discussion amid uproar by opposition members over several issues, including alleged police action during students' protest on the NEET matter. As the pandemonium continued, the chair adjourned the house for the day. Besides, three other bills were also introduced in the Lok Sabha. Lok Sabha Speaker Om Birla today made a personal appeal to the floor leaders to cooperate in the smooth functioning of the House and participate in the discussions on key bills. Mr. Birla was speaking during the Business Advisory Committee meeting held at Parliament House. Speaking to reporters at the Parliament premises after the BAC meeting, Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju appealed to the opposition to allow the House to function so that Union Home Minister Amit Shah can make a statement about the students' protest and address all concerns raised by the opposition members. The student agitation in Jharkhand over alleged irregularities in recruitment examinations continued on the 17th consecutive day today. Police used water cannons as protesting students marched towards the State Assembly in Ranchi. The protesters are demanding cancellation of the JSSC-CGL examination and a CBI probe into the alleged irregularities. The government claims that most of the students' demands have been accepted, but the protesters remain firm

0: on their key demands. The 80th Independence Day celebrations this year will highlight Yuva Shakti and the contribution of young India towards building a Viksit Bharat by 2047, along with the commemoration of the 150 years of the national song Vande Mataram. Briefing media in New Delhi today, Defence Secretary Rajesh Kumar Singh said the celebrations will be led by Prime Minister Narendra Modi from the historic Red Fort. The Prime Minister will unfurl the national flag and address the nation. For the first time, the national song will be sung from the ramparts of the Red Fort during the Independence Day ceremony. The ongoing Har Ghar Tiranga campaign is gaining significant momentum across the country, inspiring citizens from all walks of life to come together in a collective celebration of India's national pride and spirit of unity. Prime Minister Narendra Modi has urged citizens to participate enthusiastically in the movement and renew their collective resolve to contribute towards building a Viksit Bharat. Prime Minister Narendra Modi met the medalists of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi yesterday. During the interaction, the medal winners shared their experiences from the Games with the Prime Minister. Mr. Modi congratulated athletes for bringing glory to the nation, expressed confidence in their future victories.
1: स्पोर्ट्स व्यवस्था एक बात है, लेकिन देश मेडल तब प्राप्त करता है जब देश में स्पोर्ट्स कल्चर बनता है। दोस्तों, आपने बहुत बड़ा काम किया है, देश का नाम रोशन किया है, आपको मैं बहुत बधाई देता हूं और आप विश्वास कीजिए, आगे भी आप विजयी होंगे।
0: The FIH Hockey Men's and Women's World Cup 2026 will feature a revamped competition structure with the traditional quarterfinal stage scrapped and the top two teams from each of the two crossover pools advancing directly to the semi-finals. Belgium and the Netherlands will jointly host the tournament from the 15th to 30th of this month. India's men have been drawn alongside England, Pakistan and Wales in Pool G, while the Indian women will face China, England and South Africa in their Pool D campaign. And with that, we end this news bulletin.
2: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: வானதி இனி ஒன்றும் பேசக்கூடாது என்று தீர்மானித்து மௌனமானாள். அவளுடைய உள்ளம் ஒரே குழப்பமாயிருந்தது. அன்று நடந்ததையெல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து கொண்டாள். எல்லாம் உண்மையாக நிகழ்ந்த சம்பவங்களாகவே தோன்றின. எனக்கு சித்தப்பிரமை ஒன்றுமில்லை, அக்காதான் என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறாள் என்று சில சமயம் எண்ணினாள். யானை தன்னை துதிக்கையினால் சுற்றி தூக்கிய பிறகு என்ன நடந்தது என்பதை எண்ணி எண்ணி பார்த்தாள். ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை. என்னதான் நடந்திருக்கும்? தன் உயிருக்கே ஆபத்தான அந்த வேளைக்கு அக்கா சரியாக அங்கே வந்து தன்னை காப்பாற்றியிருக்க வேண்டும். அக்காவை பார்த்ததும் முதன் மந்திரி நடுநடுங்கி போயிருக்க வேண்டும். ஆயினும் யானை துதிக்கையின் பிடியிலிருந்து காப்பாற்றுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமா? ஒருவேளை இவ்வாறு இருக்குமோ? தன்னை துதிக்கையால் கட்டி தூக்கிய யானைதானா இது? மேலே அம்பாரி இருந்தது, அந்த இருட்டிலும் சிறிது தெரிந்தது. இளைய பிராட்டி அந்த அம்பாரியிலேயே இருந்திருக்கலாம். யானை துதிக்கையினால் தூக்கி தன்னை தூர எறிவதற்கு பதிலாக மேலே அம்பாரியில் விட்டிருக்கக்கூடும். அந்த மாதிரி செய்ய யானைகள் பழக்கப்பட்டிருப்பதை வானதி பலமுறை பார்த்ததுண்டு. முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் சேர்ந்து இம்மாதிரி சூழ்ச்சி செய்திருக்கிறார்களோ? எதற்காக? நான் தனியாக பிரயாணம் செய்வதை தடுக்கும் பொருட்டுத்தான். என்னுடைய தைரியத்தை சோதிப்பதற்காகவும் இளைய பிராட்டி இம்மாதிரி செய்திருக்கலாம். பொம்மை முதலையை என் அருகிலே விட்டு ஒரு சமயம் சோதனை செய்யவில்லையா? எப்படியாவது இருக்கட்டும். நான் இன்று தனி வழியே புறப்பட்டது பெருந்தவறு. இப்போது அக்காவின் மடியில் தலையை வைத்து படுத்திருப்பது எவ்வளவு நிம்மதியாயிருக்கிறது! அக்காவின் வார்த்தைகள் எவ்வளவு தைரியமும் உற்சாகமும் அளிக்கின்றன! பொன்னியின் செல்வன் எங்கேயோ பத்திரமாயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை இந்த பிரயாணத்தின் முடிவில் அவரை சந்திப்போமோ? இவ்வாறு எண்ணிய போது வானதியின் உள்ளத்தில் அளவில்லாத கிளர்ச்சி ஏற்பட்டது. மனச்சோர்வுக்கு நேர்மாறான உற்சாக இயல்பு இப்போது அவளை ஆட்கொண்டது. யானை கம்பீரமாக நடந்து சென்று கொண்டிருந்தது. யானை மேல் அம்பாரி ஆடி அசைந்து கொண்டிருந்தது. முன்னும் பின்னும் காவற்படைகள் போய்க் கொண்டிருந்தன. மழை சிறு தூறலாயிற்று, பிறகு தூறலும் நின்றது. வானத்தில் மேகக்கூட்டங்கள் சிதறிக் கலைந்தன. நட்சத்திரங்கள் எட்டி பார்த்தன. வானதி

0: யானையின் அம்பாரி கூரை வழியாக மேலே வானத்தில் தெரிந்த நட்சத்திரங்களைப் பார்த்தாள். வானவெளியில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களுக்கும் பூலோகத்தில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்க முடியுமா என்று அதிசயப்பட்டாள். பொன்னியின் செல்வர் உதித்த நட்சத்திரத்துக்கும் தான் பிறந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள பொருட்டத்தை பற்றி ஜோதிடர்கள் சொல்லுவதில் ஏதேனும் உண்மை இருக்குமா? தன் வயிற்றில் பிறக்கும் மகன் மூன்று உலகத்தையும் ஆளப்போகிறான் என்று ஜோதிடர்களுடன் சேர்ந்து அக்காவும் சொல்வது உண்மையாகுமா? வால் நட்சத்திரம் தோன்றுவது ஏதோ உற்பாதத்துக்கு அறிகுறி என்று ஜனங்கள் பேசிக் கொள்ளுகிறார்களே, அது எவ்வளவு தூரம் நிஜமாயிருக்கும்? அப்படி என்ன உற்பாதம் நடக்கும்? பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கியதுதான் அந்த உற்பாதமா? அக்கா கொண்டுள்ள நம்பிக்கையின்படி அவர் திரும்பி வருவாரா? அப்படியானால் வேறு என்ன உற்பாதம் நடக்கக்கூடும்? இம்மாதிரியெல்லாம் வெகுநேரம் சிந்தனை செய்து கொண்டிருந்த பிறகு வானதி லேசாக கண்ணயர்ந்தாள். அவள் கண்விழித்து பார்த்தபோது பொழுது புலர்ந்திருந்தது. புள்ளினங்கள் உதயகீதம் பாடின. இளைய பிராட்டியும் விழித்து கொண்டிருந்தாள். அம்பாரியின் பட்டுத்திரையை விலக்கிக் கொண்டு வெளியே பார்த்து, இதோ ஆனைமங்கலம் வந்துவிட்டோம், சோழ மாளிகையின் வாசலுக்கே வந்துவிட்டோம் என்றாள். இரு இளவரசிகளும் யானை மீதிருந்து இறங்கினார்கள். மாளிகைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அங்கே ஆயத்தமாயிருந்த அரண்மனை தாதிமார்கள் இளவரசிகள் இருவரையும் மாளிகையின் எல்லா பகுதிகளுக்கும் அழைத்துச் சென்று காட்டினார்கள். கடைசியில் மாளிகையின் கீழ்ப்புறத்துக்கு வந்து அங்கிருந்த அலங்கார முன்றின் முகப்பில் நின்றபடி கடலுடன் கலந்த கால்வாயை பார்த்து கொண்டு நின்றார்கள். அக்கா, இளவரசரை தேடுவதற்கு ஏற்பாடு செய்யப் போவதாகச் சொன்னீர்களே, என்ன செய்திருக்கிறீர்கள் என்றாள் கொடும்பாளூர் இளவரசி. ஆமாடி வானதி, தேடுவதற்கு ஏற்பாடு ஆரம்பமாகிவிட்டது. அதோ பார், ஒரு படகு வருகிறது. அதில் வருகிறவர்கள் ஒருவேளை ஏதேனும் செய்து கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள் என்றாள் குந்தவை. வானதி திரும்பி பார்த்தாள். சற்று தூரத்தில் மரக்கிளைகளின் இடைவெளியில் ஒரு சிறிய படகு வருவது தெரிந்தது. அதில் இருவர் இருந்தார்கள். அக்கா, அந்த படகில் வருவது யார் என்று வானதி கேட்டாள். படகு தள்ளுகிறவன் சேந்தன் அமுதன். தஞ்சாவூர் பாதாள சிறையிலிருந்து நாம் அன்றொரு நாள் விடுதலை செய்தோமே அவன். உட்கார்ந்திருப்பவள் பூங்குழலி. வானதிக்கு உடம்பு சிலிர்த்தது. அக்கா, நான் இந்த பெண்ணை பார்க்க விரும்பவில்லை, உள்ளே போகிறேன் என்றாள். என்னடி அவளை கண்டு எவ்வளவு பயம்! உன்னை அவள் விழுங்கி விடுவாளா என்ன? நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ பயப்படாமல் சும்மாயிரு என்றாள் குந்தவை. படகு நெருங்கி வந்து கொண்டிருந்தது. யானை துதிக்கை இலகப்பட்ட வானதி எப்படி உயிர் பிழைத்தாள்? இது குறித்து அவள் இரண்டாவதாகச் செய்த ஊகம்தான் சரியானது. யானை துதிக்கையை சுழற்றி அவளை தூர எரியவில்லை, மேலே தூக்கி அம்பாரியின் அருகில் லேசாக வைத்தது. அங்கே திரைமறைவில் ஆயத்தமாயிருந்த குந்தவை அவளை வாரி அணைத்து மடியில் போட்டுக்கொண்டாள். பிறகு முதன் மந்திரியும் பல்லக்கில் ஏறினார்.
1: தேவி, போய் வரட்டுமா? உன் பிரயாணம் இனிதா இருக்கட்டும், அதன் முடிவும் இனிதா இருக்கட்டும்
0: என்று சொன்னார். ஐயா, தங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்றாள் இளைய பிராட்டி.
1: கொடும்பாளூர் கோமகளை கோழை என்றாயே, அவளைப் போல் நெஞ்செழுத்தக்கார பெண்ணை நான் பார்த்ததே இல்லை.
0: முன்னையெல்லாம் அவள் கோழையாகத்தான் இருந்தாள், கொஞ்ச நாளாகத்தான் அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கிறது என்றாள் குந்தவை.
1: எல்லாம் உன்னுடைய பயிற்சிதான். அந்த பெண் என்னை பயங்கர ராட்சதன் என்று எண்ணியிருப்பாள். போனால் போகட்டும், என்னை பற்றி எவ்வளவோ பேர் எத்தனையோ விதமாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். நான் அதற்கு ஆகவெல்லாம் கவலைப்படுவதில்லை. போய் வாருங்கள் அம்மா.
0: இவ்விதம் முதன் மந்திரி கூறியதும் அவருடைய பல்லக்கும் நாலு வீரர்களும் மட்டும் மேற்கு திசையில் செல்ல யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் கிழக்கு நோக்கிச் சென்றன. முதன் மந்திரி பல்லக்கு புறப்பட்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் மழை பிடித்து கொண்டது. மழையை பொருட்படுத்தாமல் சிவிகை தூக்கிய ஆட்களும் சிவிகையை காத்த வீரர்களும் சென்று கொண்டிருந்தார்கள். மழை குறைந்து தூரல் நிற்கும் சமயத்தில் திடீரென்று பல்லக்கு நின்றது.
1: ஏன் நிற்கிறீர்கள்
0: என்று முதன் மந்திரி கேட்டார். சுவாமி, அந்த மரத்தடியில் யாரோ கிடப்பது போல தெரிந்தது என்றான் முன்னால் சென்ற காவலர்களில் ஒருவன். முதன் மந்திரி அவன் சுட்டிக்காட்டிய திசையை உற்று பார்த்தார். பளிச்சென்று ஒரு மின்னல் மின்னியது.
1: ஆமாம், யாரோ கிடக்கிறதாகத்தான் தெரிகிறது, இறங்கி பார்க்கிறேன்
0: என்றார் முதன் மந்திரி. சிவிகிலிருந்து இறங்கி அருகில் சென்றபோது மரத்தடியில் கிடந்த மனிதன் முனகும் சத்தம் கேட்டது.
1: யார் அங்கே
0: என்றார் அனிருத்தர். அதற்கு பதிலாக
2: முதன் மந்திரி போல இருக்கிறதே
0: என்ற தீனமான குரல் கேட்டது.
1: ஆம், கேட்டது முதன் மந்திரி தான்.
0: இங்கே கிடப்பது யார்?
2: ஐயா, தெரியவில்லையா? நான் தான் மதுராந்தகன்.

0: இளவரசே, இது என்ன கோலம்? இங்கே எப்படி வந்தீர்கள்? என்ன நேர்ந்தது என்று பரபரப்புடன் கேட்டுக்கொண்டேன். முதன் மந்திரி மதுராந்தகரை தூக்கி நிறுத்த முயன்றார். முதன் மந்திரியின் கரம் மதுராந்தகன் மேல் பட்டதும் அவன் அலறினான்.
1: ஐயோ அப்பா, செத்தேன், என்னை தொட வேண்டாம், என் கால்கள் போச்சு போச்சு.
2: அனிருத்தர் அவனை தூக்குவதை நிறுத்திவிட்டு,
0: இளவரசே, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? தங்கள் கால்களுக்கு என்ன நேரிட்டது
2: என்று கவலையுடன் கேட்டார்.
1: என் கால்கள் முறிந்தே போய்விட்டன. நடக்க முடியவில்லை, நிற்கவும் முடியவில்லை.
2: முதன் மந்திரி திரும்பி பார்த்து,
0: அடே, பல்லக்கை இவ்விடம் கொண்டு வாருங்கள்
2: என்று தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். பின்னர்,
0: ஐயா, இந்த விபத்து எப்படி நேர்ந்தது? தாங்கள் மழையில் தனியாக கிடக்கும் காரணம் என்ன? தங்களோடு வந்த பரிவாரங்கள் எங்கே? தங்களை இவ்விதம் விட்டுவிட்டு அவர்கள் எப்படி போகத் துணிந்தார்கள்? அவர்களுக்கு என்ன தண்டனை விதித்தாலும் போதாதே
2: என்றார்.
1: முதன் மந்திரி, யாரையும் தண்டிக்க வேண்டாம். யார் பேரிலும் குற்றமில்லை. மாலை நேரத்தில் குதிரை மேல் ஏறிக்கொண்டு நான் தான் தனியாக கிளம்பினேன். நதிக்கரையோரமாக போய்க் கொண்டிருந்தேன். திடீரென்று மழை பிடித்துக் கொண்டது. ஒரு பெரிய மின்னல் மின்னி இடி இடித்தது. குதிரை மிரண்டு ஓடியது. நான் இந்த மரத்தின் கிளையில் சிக்கிக்கொண்டு கீழே விழுந்து விட்டேன். குதிரை எங்கேயோ போய்விட்டது. விழுந்த வேகத்தில் கால் முறிந்து விட்டதோ அல்லது சுளுக்கி கொண்டு விட்டதோ தெரியவில்லை. எழுந்து நிற்கவும் முடியவில்லை. நல்ல வேளையாக தாங்கள் இந்த சமயம் இங்கே வந்தீர்கள்.
0: ஏதோ தங்களுடைய தந்தை மகானாகிய கண்டராதித்த தேவர் செய்த புண்ணியம்தான் இந்த மட்டும் நான் இங்கே வரும்படி நேர்ந்தது. கொஞ்சம் பல்லை கடித்து கொண்டு பொறுத்திருங்கள். பல்லக்கில் தங்களை ஏற்று விடுகிறேன். மற்ற விவரங்கள் எல்லாம் நாதன் கோவிலில் அடியனின் இல்லத்துக்கு போன பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன்
2: என்றார் அனிருத்தர்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: வானதியை தேடி போவதா, மதுராந்தகரின் உதவிக்கு போவதா, இந்த போராட்டம் வந்தியத்தேவனின் உள்ளத்துல நடந்ததை பார்த்தோம். எதிர்பாராத விதமா ஒரு குட்டி சக்கரவர்த்தியை சந்திக்கும்படியா நேர்ந்துடுச்சு. அன்னைக்கு கடம்பூர் மாளிகையில தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை விட பல மடங்கு விஷயங்களை தெரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆனா என்ன பயன்? அந்த பள்ளிப்படை காட்டில இருந்து வெளியேற முடியுமா? இந்த தருணத்துல ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்தான். அவன் சொன்னபடி முதன் மந்திரி செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிற முன்ஜாகிரதை ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு வரோம். வானதிக்கு துணையா குந்தவை மதுராந்தகரை கவனிக்க தாமே களத்தில் இறங்கிட்டார் அனிருத்தர். இந்த கட்டத்தில் பள்ளிப்பட காட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னால காளாமுகர் கூட்டத்தை பற்றியும் மதுராந்தகர் அங்கே போக உத்தேசித்திருப்பது பற்றியும் முதன் மந்திரிக்கு தெரியுமான்னு கேட்டான் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான. அதை நினைவுபடுத்திப்போம். அதுக்கு தெரியாமலா என்ன அனுப்பினாரு? அதே சமயத்தில் மதுராந்தகர் அங்கே போய் சேராமல் இருக்கிறதுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கார். அவரோட ஆள் தான் தீவிரத்தியை தூக்கி பிடிச்சு வேணுமென்னே குதிரையை மிரட்டி தறிகட்டு ஓட செஞ்சிருப்பான். தரையில் விழுந்த மதுராந்தகரை யாராவது எடுத்து காப்பாற்றியிருப்பாங்க. இந்நேரம் அநேகமாக ரதத்திலேயோ பல்லக்கிலேயோ ஏறி அனிருத்தர் தஞ்சையை நோக்கி போய்கிட்டு இருப்பார். வா, நாம் நம்ம வழியே போகலாம்னு சொன்னானே உற்பாதம். இச்சொல்ல ஆராய்வோம். பாதம் இதன் பொருள் அழிவு கேடு. உத் என்கிற முன்னொட்டு இணைஞ்சு தோன்றுதல் என்ற பொருளை தருது. அதாவது உத்பாதம் என்பதன் அர்த்தம் அழிவுக்கான அறிகுறி, முற்குறி, கெடுகுறி, துர்க்குறி. இப்படி சத்குரு சர்க்குரு உற்பத்தி உற்பத்தி ஆவது போல உத்பாதம் உற்பாதம் ஆகுது. வடமொழியில் இத் என்கிற மெய்யெழுத்து பாவுடன் சேரும்போது தமிழுக்கு ஏற்ப இருன்னு மாற்றமடையுது. கொடும்பாளூர் கோமட கோழை என்றாயே என்று வியந்தார் அனிருத்தர். கல்கியின் சொல் விளையாட்டு திறமைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கோ கோ உரை நடையில் இப்படி ஒரு மோனை நயம் அவருக்கு இயல்பாமையுது. நாதன் கோவில் குழந்தைக்கு தென்மேற்கே 8 கிலோமீட்டர், சோழ மாளிகைக்கு கிழக்கே 3 கிலோமீட்டர். துவாபர யுகத்திலேயே நாதன் கோவில் என்கிற பெயர் இருந்ததாக சொல்லப்படுது. நாதன் தலைவன், உற்சவர் ஜெகந்நாதன். இந்த நெடுங்கதைக்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஊரில் தோன்றி மேலும் பெருமை சேர்த்தவர் காளமேக புலவர். நினைச்ச மாத்திரத்தில்

0: கவி பாடவல்ல இந்த ஆசு கவி பாடின சிலேடை பாடல்களில் நயமும் உண்டு நகைச்சுவையும் உண்டு. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரை இசை பாடலொன்று. சங்கர் மகாதேவன், கே எஸ் சித்ரா குரல்களில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: திரை இசை கேட்டீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா,
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்று திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன், தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும்.

0: என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தாவேக அரசு கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாக திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் 2ஆம் சீசனுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பூங்காவில் 400,000-க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 30 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். 2ஆம் சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை காட்டிலும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு பூங்கா முழுவதிலும் மலர் செடிகள் நடவு செய்யப்படும். இந்நிலையில் 2ஆம் சீசனுக்காக தற்பொழுது உதகை தாவரவியல் பூங்கா தயார் செய்யும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. பூங்கா முழுவதிலும் 45 வகைகளில் 400,000-க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக இத்தாலியன் பூங்காவில் மேரிகோல், டேலியா, டெய்சி, கேலண்டுலா உட்பட பல்வேறு வகையான மலர் நாட்டுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் 2வது வாரத்திற்கு மேல் பெரும்பாலான செடிகளில் மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 400,000-க்கும் மேற்பட்ட சிறார்களுக்கும் 100,000-க்கும் மேற்பட்ட மகளிருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் பெறப்பட்ட மீட்பு உபகரணங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறைக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள்.

மூன்று வயதுக்கு உட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் நிக்கில் வாக், ஜாய் ஸ்டாலின் ராஜ், பிராச்சி மற்றும் ஜெஃபர்லின் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆக்ரி, கனகலட்சுமி, தேஜஸ் பாட்டீல், லோகேஷ் விமானி, லக்ஷ்யா பத்சர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மொராம்பா, ஆர்யா, ஷௌர்யா, அன்கேஸ், ஹெமேஷ், தனிஷ்கா, அனுப்பிரியா மற்றும் ஸ்ரேயா வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜுன் 2 கோல் அடித்தார். நிதின், ரோஷன் மற்றும் மணிமாறன் தலா 1 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று

0: இழக்கப்பட்டோருக்கான மூன்றாவது நட்புணர்வு ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜுன் 2 கோல் அடித்தார். நிதின், ரோஷன் மற்றும் மணிமாறன் தலா 1 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய படகு மாரத்தான் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 3.4 கிலோமீட்டர் பிரிவில் ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷய் மற்றும் ஜெகன்பீர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் ஜாஸ்மின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 10 கிலோமீட்டர் பிரிவில் சச்சின், ஜெகன்பீர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டி கொரியாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அதிதி கோபிசந்த் சுவாமி, வைஷ்ணவி குமார் பாட்டீல் உட்பட 8 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு எங்களுக்கு. அவங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு. எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: இங்கே கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: ஏற்பாடு ஆயிடுச்சு.
8: எதுக்கு?
7: குட்டியோட ஃபீஸுக்கு.
8: காட்டு.
7: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
8: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
7: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
8: அதுவும் சரி பார்த்து வாங்கு.
7: ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பியிருக்கேன்.
9: RBI சொல்கிறது,
10: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல்.

0: பூவே உனக்காக திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

0: மனம் இனிக்கும் இனிய திரையிசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசிப்பவர் ஷியாமளா.
1: தமிழக விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல் மற்றும் கரும்புக்கான மாநில அரசின் ஊக்கத்தொகை உயர்வு பற்றிய அறிவிப்பு மற்றும் அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்படும் என்ற அரசினர் தனி தீர்மானம் ஆகியவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கவையாகும். பேரவை தொடங்கியதும் முன்னாள் உறுப்பினர் கோமுகி மணியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் திரு விஜய் பேசியபோது, தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உயிர் உணர்வு என்றார். தமிழ் என்று சொன்னாலே மொழி உணர்வு புரியும். 1970 நவம்பர் 23 முதல் தமிழ்தாய் வாழ்த்து தமிழக அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறிய முதலமைச்சர், 1971 டிசம்பர் 12 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கப்பட்டு அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் விவரித்தார். இந்நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை கைவிட்டு விடாமல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். தமிழ் மொழி பேசாத மக்கள் வாழும் நாடே உலகில் இல்லை என்றும், தமிழ் என்றாலே கெத்து பவர் என்றார். தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளினால் தமிழ்நாடு சும்மா இருக்காது, அரசு இந்த பிரச்சனையில் சமரசத்திற்கு வராது என்றும், தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது முதலில்தான் இருக்க வேண்டும், இதில் அரசியல் விவாதம் தேவையில்லை, கட்சி வேறுபாடுகளை கடந்து கட்டாயமாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அனைத்து கட்சிகளுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் தீர்மானத்தை அவையில் அவர் படித்தார். மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் 9 வெளியிட்டுள்ள கடிதத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1970 முதல் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவது மரபுத்தன்மையாகவும் அரசு உத்தரவு மூலமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை பேரவை வலியுறுத்துகிறது. எனவே நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக தீர்மானிக்கிறது. இவ்வாறு தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், தமிழ் மொழிக்கு 3வது இடம் என்பது நமக்கு அவமானம் என்றார். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்பது வரலாறு. முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்தை முழு மனதுடன் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன் என்றார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியபோது, தேசப்பற்றும் மொழிப்பற்றும் வெவ்வேறு அல்ல, தமிழ்மொழி நமது பண்பாட்டின் அடையாளம், அதை பாதுகாப்பதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் மதுரையிலும் தஞ்சையிலும் உலக தமிழ் மாநாட்டை மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடத்தி தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறி, தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று கூறினார். காங்கிரஸ் கட்சி சார்பில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தீர்மானத்தை வரவேற்று பேசினார். 8 கோடி தமிழ் மக்களும் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக அவர் கூறினார். சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டி தமிழ்மொழிக்கு தமிழகத்திற்கு என்று ஒரு அடையாளத்தை மறைந்த

முதலமைச்சர் அண்ணா உருவாக்கியதாக தெரிவித்தார். ஒரு மொழி ஒரு நாடு என்பது தேசிய இனத்தை அழிக்கும் முயற்சி என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார் பேசியபோது மத்திய அரசு இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆளுநர் பங்குபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தை மூன்றாவதாக பாடுவதை நிறுத்தி முதலில் பாட வேண்டும் என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து பேசும்போது மூன்றாவது இடத்திற்கு தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டிருப்பது வருந்தத்தக்கது என்றார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் தீர்மானத்தை வரவேற்பதாக கூறினார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசியபோது மொழி மீது உள்ள பற்று காரணமாக தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டி பெருமைப்படுகிறார்கள். தமிழ்தாயின் நெற்றியில் உள்ள பொட்டு தமிழின் புகழை எட்டு திக்கிலும் பரப்புகிறது. எனவே முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை தமிழர்கள் அனைவரும் வரவேற்பார்கள் என்பதில் ஐயமில்லை என்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி தீர்மானத்தை வரவேற்று தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று உறுதிபட தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளதை பாராட்டினார். பின்னர் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதனையடுத்து முதலமைச்சர் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தமைக்காக நன்றி தெரிவித்து, தமிழ் ஒரு மொழி மட்டுமன்று, அது ஒரு சிந்தனை, பண்பாடு, நாகரீகம், அதோடு தமிழ் நம் உயிர், தமிழ் நம் உணர்வு என்பதை தமிழக அரசு முழுமையாக உணர்ந்துள்ளது என்றார். மேலும் தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை, சிறப்பு மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதை என்றும், இந்த நாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் கூறி, உலகெங்கும் தமிழ்தாயின் புகழ் ஓங்கட்டும், தமிழ்நாட்டின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்றார். பின்னர் பேரவை விதி 110 கீழ் நெல் மற்றும் கரும்புக்கான அரசின் ஊக்கத்தொகையை உயர்த்தி முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டபோது அவையில் பலத்த கரவொலி எழுந்தது. விவசாயிகள் நெல் மற்றும் கரும்பை பயிரிடவும், அறுவடை செய்திடவும், விற்பனை செய்திடவும் தங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிடுகின்றனர். தற்சமயம் தமிழ்நாட்டின் நிதிநிலை சரியில்லாமல் இருந்தாலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று கருதி வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மாநில அரசு நெல் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிப்பதாக அவர் கூறினார். குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும், பொதுரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 159 ரூபாயும் உயர்த்தி சன்னரக நெல் 2750 ரூபாய்க்கும் பொதுரக நெல் 2600 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும் என்றார். ஒரே ஆண்டில் இந்த அளவிற்கு உயர்த்தி வழங்குவது இதுவே முதல் முறை என்றும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் கூறினார். இதேபோல கரும்பு அறவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3290 ரூபாய் 50 காசு என்று விலை நிர்ணயம் செய்துள்ளது. இந்த தொகைக்கு மேல் தமிழ்நாடு அரசு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் 50 காசு உயர்த்தி வழங்கும் என்றார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் விலையாக கிடைக்கும் என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கியதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், முதலாண்டிலேயே 360 ரூபாய் 50 காசு உயர்த்தி தாவேக்க அரசு வழங்கியுள்ளது என்பதை பெருமையோடு கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முதலாண்டிலேயே 360 ரூபாய் 50 காசு உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமைப்பட தெரிவித்தார். இது வரலாற்றில் முதல் முறை என்றும், தமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் கிராமங்களின் வாழ்வாதாரம் சிறக்கவும் உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் கூறியபோது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மேசையை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் 2026-27 ஆண்டிற்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது விவாதம் 2வது நாளாக நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் முன்னாள் வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், 4000 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் தங்கள் ஆட்சியில் திறக்கப்பட்டுள்ளது என்றார். அப்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு, தமிழ்நாட்டில் கரும்பு உற்பத்தி 70% குறைந்துவிட்டது ஏன் என்று கேட்டார். இதனை ஒப்புக்கொண்டு பேசிய திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், கரும்பு உற்பத்தி செலவு அதிகமாக உள்ளதால் மாற்று பயிர்களுக்கு விவசாயிகள் மாறிவிட்டனர் என்றார். மீண்டும் குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இந்தியாவில் மகாராஷ்டிராவில்தான் கரும்பு உற்பத்தி அதிகம் உள்ளது என்றும், அங்குள்ள விவசாயிகளை ஒன்றிணைத்து கூட்டுறவு சங்கம் அமைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்துள்ளதால் கரும்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும், இதனை தமிழ்நாடு அரசும் பின்பற்றும் என்று தெரிவித்தார். முன்னாள் உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி குறுக்கிட்டு, தமிழ்நாட்டில் 38,000 நியாய விலை கடைகள் இருக்கிறது. 5 ஆண்டு காலமும் தரமான அரிசி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு இடத்தில் கூட புகார் வரவில்லை என்றார். தொடர்ந்து பேசிய திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், சிறு குறு

0: விவசாயிகள் என்று பிரித்து பார்க்காமல் அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்து பேசிய தாவேகா உறுப்பினர் திரு அருள் பிரகாசம், வாழ்வில் திருமணம் என்பது ஒருமுறைதான் வரும். பெண்களின் திருமணத்திற்கு அவர்களின் அண்ணனாக தம்பியாக கருதி 8 கிராம் தங்க நாணயம் ஒரு பட்டுப்புடவை வழங்குவதாக அறிவித்து அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ததற்கும் முதலமைச்சரை பாராட்டினார். 50 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு சிதிலமடைந்த நிலையில் உள்ள ஜாஃபர்கான் பேட்டை, கோட்டூர்புரம் போன்ற சில பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அமமுக உறுப்பினர் திரு காமராஜ் பேசியபோது, தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசின் தீர்மானத்தை வரவேற்று பாராட்டினார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவாதம் பிற்பகலும் நீடித்தது. தாவேகா உறுப்பினர்கள் திரு கதிரவன், திரு விஜய் பிரபு, திமுக உறுப்பினர்கள் திரு தமிமுன் அன்சாரி, திரு ராஜேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் திரு ஜோதிமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் ஆகியோர் பேசினார்கள். பிற்பகல் 3:30 மணிக்கு இன்றைய பேரவை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. எடுத்ததற்கெல்லாம் மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை, அவசியம் ஏற்பட்டால் எதிர்ப்போம் என்று ஏற்கனவே பேரவையில் கூறியிருந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இன்றைய தினம் தமிழ்தாய் வாழ்த்து அரசு விழாக்களில் முதலில் பாடப்படும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த பிரச்சினையில் சமரசத்திற்கு இடமில்லை என்று உறுதிபட தெரிவித்திருப்பது பாராட்டத்தக்கது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமிளா. ஆகாஷ்வாணி ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன் அவர்கள்.
2: ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் நெடும்புலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் விக்ஷத் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் ₹24 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக ஈஸ்வரன் கோவில் நீர் சேகரிப்பு குளம் வெட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து நெடும்புலி மற்றும் நாகவேடு ஊராட்சியில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தின் கீழ் நெடும்புலி ஊராட்சியில் 90 பயனாளிகளுக்கு, நாகவேடு ஊராட்சியில் 71 பயனாளிகளுக்கு பயனடைந்து வருவதாக தெரிவித்தார். ரேஷன் பொருட்கள் முறையாக வந்தடைகிறதா, பொருட்களின் தரம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 53 கோடி செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சுபாராவ் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தண்டவாள சீரமைப்பு பணிகளும் அரக்கோணத்தில் புதிதாக அமைத்து வரும் யார்டு பகுதியிலும் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் புதிய ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வருகிறது. தற்பொழுது 12 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் அளவு கொண்ட பாதசாரிகள் நடைபாதை அமைக்கப்பட்டு வருவதாகவும், இப்பணிகள் நிறைவு பெற்று பின்பு பயனாளிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். மேலும் அரக்கோணம் செங்கல்பட்டு வழி மார்க்கத்தில் இரு வழி மார்க்கம் அடுத்த ஆண்டு முதல் டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும், அரக்கோணம் ரேணிகுண்டா மார்க்கமும் அடுத்த ஆண்டு துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும், வெள்ளிவாக்கம் அம்பத்தூர் இடையே தற்பொழுது முதல் கட்டமாக 5 மற்றும் 6 தண்டவாளங்கள் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி கிராமத்தில் வேளாண்மை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப வேளாண்மை முகமை அட்மா திட்டத்தின் கீழ் உழவர் திருவிழா மற்றும் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய மாவட்ட ஆட்சியர், அட்மா திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த தொழில்நுட்ப தகவல்களை நேரடியாக கொண்டு சேர்ப்பது இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு மாநில மற்றும் மாவட்ட அளவில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய இயந்திரங்களை தங்கள் வயலில் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என செயல் விளக்கமும் அளிக்கப்படுகிறது. மேலும் இயற்கை சாகுபடி முறைகள், புதிய ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள், கரும்பு வகைகள் போன்ற அனைத்து ரகங்களை பயன்படுத்தி இடுபொருள் செலவுகளை குறைத்து அதிகளவு மகசூல் பெற்று விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து பாரம்பரிய நெல் ரகங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசின் மானிய விலையில் 2 பயனாளிகளுக்கு தலா 10 கிலோ மிளகு சம்பா கருப்பு கவுனி அரிசி வகைகள், ஆடிப்பட்ட சாகுபடிக்கு தேவையான காய்கறி தொகுப்புகளை பயனாளிகளுக்கு ஆட்சியர் பிரியா வழங்கினார். முன்னதாக தோட்டக்கலை வேளாண் மற்றும் கால்நடை துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வேளாண் கண்காட்சியை பார்வையிட்டு அதன் பயன்கள் கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஆதிபராசக்தி தனியார்

0: பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் சக்தி மாற்றத்தின் சக்தி போதைக்கு எதிராக ஒன்றிணைவோம் தலைப்பில் மாணவர்களிடையே போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசும்பொழுது போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நலம் மனநலம் மற்றும் சமூக பாதிப்புகளை விரிவாக எடுத்துரைத்து போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்கள் உறுதியுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து போதை பழக்கம் ால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் அறிவேன், நான் அதற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அறிவுரைகளை வழங்குவேன், போதைக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளில் அரசுடன் முழுமையாக இணைந்து நிற்பேன், தமிழ்நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலும் வேறறுத்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் என்னால் இயன்ற உதவிகளை வழங்குவேன் என உறுதியேற்கிறேன் என போதைப் பொருள் ஒழிப்பிற்கான உறுதிமொழியினை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார்

0: நடத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார்.
1: மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்களை நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில்அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின் போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.

0: கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர், 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் பிசோயி டக்கர் பிரி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், மார்டின் போரிஸ்யூக் இணை பட்டம் வென்றது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. வேளாண் ஆலோசனைகள். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம். நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். தொடர் மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் ஏற்படலாம். எனவே வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவத்தில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய ஒரு ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதம் உள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும். கத்தரி பயிரை காய்ப்புழுக்கள் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு 6 இனக்கவர்ச்சி பொறியை அமைக்கலாம். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கிறார். உழவர் நண்பர்களை, வானிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களிலிருந்து விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர், என் நம்பிக்கை உயர்ந்தது, என் பயிர்களுக்கும் பாதுகாப்பு கிடைத்தது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் 10 கால சாதனைகள். 92 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இதில் விண்ணப்பித்துள்ளனர். விவசாயிகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கிடைத்துள்ளது. 25 கோடி விவசாய விண்ணப்பதாரர்கள் பயிர் காப்பீட்டின் பலனை பெற்றுள்ளனர். தேசிய பயிர் காப்பீட்டு வலைதளம் மூலம் வெளிப்படையாக மற்றும் விரைவாக காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 15 தேதி. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள வேளாண்துறை அலுவலகத்தை அணுகலாம். பொது சேவை மையங்களையும் தொடர்பு கொள்ளலாம். நாடு தழுவிய சேவை எண் 1447. இதனை தொடர்பு கொள்ளுங்கள். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்பிருக்கிறது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணித்துளிகளை கட்டி வைக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாசக் கோளாறு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. புறக்கடை கோழி

வளர்ப்பில் கோழிகள் தேங்கி இருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கிறார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி.
1: என்ன செல்வி, மாணிக்கம் தம்பி வண்டியில தனியா போயிட்டு இருக்காரு. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு, உன்னையும் வண்டியில கூட்டிட்டு போய் ஒரு நாலு இடத்த சுத்தி காட்ட வேண்டியது தானே.
2: யாரு வள்ளி அக்காவா? வாங்க வாங்க, என் மச்சான நானும் இந்த ஊர் முழுக்க சுத்தி பார்க்காத இடமே இல்லக்கா. இப்பதான் அவரு வேளாண் அலுவலகத்துக்கு மண்ணை பரிசோதனை செய்ய எடுத்துக்கிட்டு போறாரு.
1: ஓ, கழனி வேலையா போறாரா? அது சரி, மண்ணை பரிசோதனை செஞ்சு தேவைக்கேற்ப உரம் போடுறது நல்ல விஷயம்தான்.
2: அதுலயும் குறிப்பா அங்கக முறையில மண்ணை வளமாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: அப்ப நீங்க அங்கக முறையை தான் கடைபிடிக்கிறீங்களா?
2: என்ன வள்ளி அக்கா, நீங்க இந்த ஊர்லயே தான் இருக்கிறீங்க. எங்க மச்சான் கழனிய அங்கக முறையில தான் பராமரிக்கிறாருன்னு தெரியாதா என்ன உங்களுக்கு?
1: தெரியும் செல்வி, இந்த வட்டமும் இயற்கை முறை விவசாயம் தானு ஒரு பேச்சுக்கு கேட்டேன்.
2: நல்லா கேட்டீங்க போங்க. அங்கக முறையில கழனிய பராமரிக்கிறதுல எம்புட்டோ நன்மை இருக்குக்கா. அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா பல புது புது தொழில்நுட்பங்களையும் எங்க மச்சான் தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு அதையும் கழனியில பயன்படுத்திக்கிட்டு வராரு.
1: நல்ல விஷயம்தான். ஏன் செல்வி, உனக்கு அந்த தகவல்கள்ல ஏதோ ஒன்னு ரெண்டு தெரிஞ்சா எனக்கும் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
2: வள்ளியக்கா, ஒன்னு ரெண்டு தகவல்கள் என்ன? இவங்க எடுத்து சொல்ற அம்புட்டு தகவல்களையும் தெரிஞ்சுக்கோங்க.
1: யார் சொல்ற தகவல்?
2: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண் வள மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவங்க எடுத்து சொல்றாங்க. இத கவனமா கேட்டுக்கங்க.
3: அங்கக வேளாண்மை அப்படிங்கிறது ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் மற்றும் செயற்கை வளர்ச்சி ஊக்குகளை பயன்படுத்தாமல் இயற்கை வளங்களையும் உயிரியல் முறைகளையும் பயன்படுத்தி பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய முறை. இந்த அங்கக வேளாண்மையோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற நிறைய கரிம உரங்களை பயன்படுத்துறது, உயிர் உரங்கள் மற்றும் உயிரியல் பூச்சி கட்டுப்பாடு முறைகளை பின்பற்றுதல், பயிர் சுழற்சி மற்றும் கலப்பு சாகுபடி பயிர்களை செய்கிறது, மண் வளம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, நச்சுத்தன்மையற்ற தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிற நிறைய முக்கிய அம்சங்களை இந்த அங்கக வேளாண்மை உள்ளடக்கியிருக்குது. இந்த அங்கக வேளாண்மையில் மண் வள பாதுகாப்பு அப்படிங்கிறது மண்ணோட இயற்கை வளத்தையும் உயிர் சத்தையும் நீண்டகாலம் நிலை நிறுத்துறத குறிக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் சமீபத்திய மண்வள நிலையை ஆராய்ச்சி பண்ணதில் மண்வள நிலை பொதுவாக மிதமானதாக இருந்தாலும் கூட

கரிம கார்பன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் குறைபாடு மற்றும் நைட்ரஜன் பற்றாக்குறை ஆகியவை முக்கிய சவாலாகவே இருக்குது. இந்த பற்றாக்குறையை சரி செய்யறதுக்கு தொடர்ந்து பல மண் பரிசோதனைகளை நம்ம தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுட்டு வராங்க. நிறைய இடங்களில் மண் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் கரிம கார்பன் அப்படிங்கிற இந்த ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது 53% மண்ணில் குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா 73% அளவு மண் மாதிரிகளில் நைட்ரஜன் அப்படிங்கிற சத்து பற்றாக்குறை இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா பயிரோட வளர்ச்சி மற்றும் மகசூல் அதிக அளவில் பாதிக்கப்படுது. பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் மாதிரிகளில் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதமான அல்லது நல்ல அளவில் இருக்கிறத கண்டறிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடு அப்படிங்கிறது முக்கியமாக துத்தநாகம் மற்றும் போரான் ஆகிய நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பல மாவட்டங்களில் குறைவாக இருக்கிறத ஆராய்ச்சி முடிவுகளில் தெரிவிக்கிறாங்க. இதில் அரசோட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் மண் மாதிரிகளை சேகரித்து மண்வள அட்டைகள், அதாவது 1.5 கோடிக்கும் மேலே தமிழ்நாட்டில் மண்வள அட்டைகள் இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் மண் பரிசோதனை ஆய்வகங்கள், விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கிறது மற்றும் கிராம மட்ட ஆலோசனைகள் மூலம் மண்வள மேம்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு வராங்க. இதில் முக்கியமான நடவடிக்கையாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது விளைநிலங்களை காப்போம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளோட நிலங்களுக்கும் சென்று மண் வளத்தோட முக்கியத்துவத்தையும் அங்கக வேளாண்மையோட முக்கியத்துவத்தையும் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மற்றும் நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இணைந்து இந்த நடவடிக்கையை வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க. மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற கரிம உரங்களை அதிகமாக பயன்படுத்துறது, பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரப்பயிர்களை வளர்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, பயிர் சுழற்சி முறையை பின்பற்றுறது, உயிர் உரங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை பின்பற்றுறது, மண் பரிசோதனை அடிப்படையில் உரமிடுறது, மூடாக்குகள் அமைக்கிறது, அதாவது வைக்கோல் இலைகள் போன்றவற்றால் மண்ணை நம்ம மூடுறது மூலமாக ஈரப்பதம் பாதுகாக்கப்படுது, மண் அரிப்பு அரிமானம் அப்படிங்கிறது குறையுது. இதோடு மட்டுமில்லாமல் பார்த்திங்கன்னா மண் அரிமானத்தை தடுக்கிறதுக்கு வரப்புகள் அமைக்கிறது, சரிவு பகுதிகளில் படிக்கட்டு சாகுபடி செய்தல் போன்ற முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால மண் அரிமானத்தை குறைக்க முடியும். இதோடு மட்டுமல்லாமல் செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளோட பயன்பாட்டை குறைத்து அல்லது முழுவதுமாக தவிர்க்கலாம். அளவான பாசனம் செய்கிறது, மழைநீர் சேமிப்பு மூலம் மண்ணோட ஈரப்பதத்தை பராமரிக்கிறது ஆகிய வழிகளில் நம்ம மண் வளத்தை மேம்படுத்தலாம். இதில் முதலாவது பார்த்தோம் அப்படின்னா தொழு உரம் பயன்படுத்துதல். இந்த தொழு உரம் அப்படிங்கிறது நம்ம கால்நடைகள், அதாவது விவசாயிகள்கிட்ட இருக்கக்கூடிய கால்நடைகள், ஆடுகள் மாடுகள் மற்றும் வந்து பன்றி வளர்ப்பு பண்ணுறவங்க அந்த கால்நடைகளோட சாணம் மற்றும் சிறுநீர் மற்றும் வைக்கோல் கழிவுகளை மக்க வைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு உரத்தை தான் நம்ம தொழு உரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொழு உரத்தை நம்ம ஊட்டமேற்றிய தொழு உரமாகவும் மாற்றி நம்ம பயன்படுத்தலாம். இந்த தொழு உரத்தில் உயிர் உரங்கள்னு சொல்லக்கூடிய பயோஃபெர்டிலைசர்ஸ், அசோஸ்பெர்லம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் ரிலீசிங் பாக்டீரியா, ஜிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியா போன்ற அனைத்து உயிர் உரங்களையும் கலந்து நம்ம ஒரு 15-20 நாட்கள் வைத்தோம் அப்படின்னா அது ஊட்டமேற்றிய தொழு உரமாக நமக்கு கிடைக்கும். அந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் நம்ம மண்ணில் பயன்படுத்தும் பொழுது அதிக அளவில் நுண்ணுயிர்களோட செயல்பாட்டை பார்க்க முடியும். இந்த தொழு உரம் மற்றும் ஊட்டமேற்றிய தொழு உரம் பயன்படுத்துவதால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா மண்ணில் கரிம கார்பனோட அளவை அதிகரிக்குது, மண்ணோட நீர் பிடிக்கும் திறனையும் மேம்படுத்துது, காற்றோட்டத்தை அதிகரிக்குது, நுண்ணுயிர்களோட வளர்ச்சியும் அதிகரிக்குது, நிறைய பேரூட்ட சத்துக்கள் அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற சத்துக்களையும் வழங்குது. இதை எந்த அளவில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு 10-20 டன் வரைக்கும் நம்ம தொழு உரம் இடலாம். இதை எந்த தருணத்தில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விதைப்பு அல்லது நடவு செய்வதற்கு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நிலத்தில் நல்லா பரப்பி கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 வாரங்கள் கழித்து நடவு செய்யும் போது நம்ம எதிர்பார்த்த மகசூலை பெற முடியும். அடுத்த உரம் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் அப்படிங்கிற உரம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் கழிவுகள், விவசாயிகள் என்ன பயிர் பண்ணுறாங்களோ அதோட கழிவுகளை நம்ம இந்த கம்போஸ்ட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இலைகள், புல்கள், சமையலறை கழிவுகள்லையும் இந்த கம்போஸ்ட் உரங்களை நம்ம தயாரிக்க முடியும். இந்த கம்போஸ்ட் உரங்கள் தயாரிக்கிறதுக்கு, இதை சீக்கிரமாக மக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு பயோ மினரலைசர் அப்படிங்கிற அந்த ஈஸியாக கம்போஸ்ட் ஆகிறதுக்கு பயோ மினரலைசரையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப விரைவாக நடக்கும். 1 டன் வேஸ்ட்டுக்கு நம்ம 2 கேஜி அளவுக்கு இந்த டிஎன்ஏ

பயோ மினரலைசரை உபயோகப்படுத்திக்கலாம். இந்த கம்போஸ்ட் பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மண்ணோட அமைப்பை மேம்படுத்துது, ஊட்டச்சத்துக்களை மெதுவாக வெளியிட்டு நீண்டகால பலனை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண் அரிமானத்தை குறைக்கிறதுக்கு, பயிர் வளர்ச்சியை சீராக வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கம்போஸ்ட் உரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹெக்டருக்கு 5-10 டன் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். நிலத்தை தயாரிக்கும் போது இந்த கம்போஸ்ட் உரத்தை நல்லா மண்ணோட கலந்துட்டு நம்ம 2 வாரங்கள் கழித்து நடவு செஞ்சோம் அப்படின்னா கம்போஸ்ட் உரம் அப்படிங்கிறது நமக்கு மகசூலை அதிக அளவில் கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யும். அடுத்த உரம் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறது நம்ம தயாரிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்து இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா குழிமுறை, தொட்டி முறை மற்றும் சில்பாலின் பைகள் ஆகிய நிறைய முறைகளில் நம்ம இந்த மண்புழு உரங்களை தயார் பண்ணலாம். இதில் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மண் புழுக்கள் தேர்வு செய்தல். அதாவது சில வகை மண் புழுக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த கம்போஸ்ட் எடுத்துக்கிட்டு நிறைய வந்து உரங்களை கொடுக்கறதுனால

சில்பாலின் பைகள் ஆகிய நிறைய முறைகளில் நம்ம இந்த மண்புழு உரங்களை தயார் பண்ணலாம். இதில் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மண்புழுக்கள் தேர்வு செய்தல். அதாவது சில வகை மண்புழுக்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த கம்போஸ்ட் எடுத்துக்கிட்டு நிறைய வந்து உரங்களை கொடுக்கறதுனால என்ன வகை மாதிரியான மண்புழுக்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஆப்பிரிக்கன் வகையான மண்புழுக்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த கழிவுகளை சாப்பிட்டுட்டு உரங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நம்ம அந்த வகையான புழுக்களை உபயோகப்படுத்துறது நன்மை பயக்கும். இந்த ஒரு மண்புழு உர தயாரிப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஆழம் உள்ள ஒரு குழிக்கு 1.5 to 2 kg வரைக்கும் மண்புழுக்களை நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் கழிவுகள் ஒரு லேயர் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மக்கின பசஞ்சாணம் வந்து ஒரு லேயர் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லேயர் பை லேயராக நம்ம வந்து பரப்பிட்டு மேலே வந்து 1.5 to 2 kg அளவு மண்புழுக்களை நம்ம வந்து விடும் பொழுது நமக்கு 45 to 50 நாட்களுக்குள்ள இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறது தயாராயிரும். இந்த மண்புழு உரத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தாவரங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை இது கொடுக்குது. நுண்ணூட்டச்சத்துக்களை மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை நிறைய வந்து செடிகளுக்கு கொடுக்குது. விதை முளைப்பு மற்றும் வேர் வளர்ச்சியையும் அதிகரிக்குது. மண்ணில் நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்குது. இதோட பயன்பாட்டு அளவு என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, வயல் பயிர்களுக்கு 1 hectare இரண்டிலிருந்து 5 tons வரையிலும் இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். தோட்ட பயிர்களுக்கு 1 செடிக்கு 1 to 5 kg வரை பயிருக்கு தகுந்தவாறு நம்ம நடவு குழிகள்லேயோ அல்லது வரிசைகள்லேயோ போடலாம். இந்த கரிம உரங்களை அதிக அளவில் பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மண்ணில் கரிம கார்பன் அளவு அதிகரிக்குது, மண்ணில் நீர் சேமிப்பு திறனும் அதிகரிக்குது, மண்ணோட இறுக்கம் குறைந்து வேர் வளர்ச்சி அதிகமாகுது, மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களோட செயல்பாடும் அதிகமாகுது, வேதியியல் உரங்களோட பயன்பாடு பெருமளவில் குறையுது. இதனால் மண்ணோட வளம் பாதுகாக்கப்பட்டு சுற்றுச்சூழல் மாசுபாடும் குறையுது. இதனால் வந்து நமக்கு தரமான நிலையான மகசூல் கிடைக்குது. இவ்வளவு நேரம் கூறிய இந்த கம்போஸ்ட் உரங்கள் மற்றும் தொழு உரம், மண்புழு உரம் ஆகியவற்றை நம்ம நிலங்களில் தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசும் தலை உரங்கள். குறிப்பிட்ட பயிர்களை வளர்த்து அவை பூக்கும் தருணத்திற்கு முன்பு அல்லது பூக்கும் நிலையில் இருக்கும்போது மண்ணில் உழுது மக்கச் செய்கிற ஒரு செயல்முறை தான் பசுந்தாள் உரப்பயிர்களை நம்ம பயிரிடுறது. இந்த பசுந்தாள் உரப்பயிர்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை வேர் முடிச்சிகளில் சேமித்து மண்ணில் வந்து நைட்ரஜனோட சத்துக்களோட அளவை அதிகரிக்கிற வேலைகளை இது பண்ணுது. பொதுவாக என்னென்ன பசுந்தாள் உரங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சணப்பை, தக்கை பூண்டு, கொளிஞ்சி, அவுரி, அகத்தி முதலிய பசுந்தாள் உரங்களை நம்ம வந்து நிலத்தில் போட்டு அது 45 நாட்கள் வளர விட்டு அதுக்கப்புறம் வந்து மடக்கி விழும் பொழுது நிறைய பயன்களை வந்து அது நம்ம நிலத்துக்கு கொடுக்குது. என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நைட்ரஜன் சத்தை அதிகரிக்கிறது, கரிமப் பொருட்களோட அளவை அதிகரிக்கிறது, மண்ணோட அமைப்பு ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை மேம்பாடு செய்கிறது, நீர் பிடிக்கும் திறனை அதிகரிக்கிறது, நுண்ணீர்களோட செயல்பாடை அதிகரிக்கிறது, களைகளை கட்டுப்படுத்துறது, மண் அரிமானத்தை குறைக்கிறது. இந்த மாதிரி பல வகை பயன்கள் வந்து நம்ம இந்த பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்களை பயன்படுத்தும் பொழுது நம்ம பெற முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, பயிர் சுழற்சி முறை. அங்கக வேளாண்மையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது இந்த பயிர் சுழற்சி முறை அப்படின்னு சொல்லலாம். பயிர் சுழற்சி அப்படிங்கிறது ஒரே நிலத்தில் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்யாமல் வேறு வேறு வகையான பயிர்களை ஒரு திட்டமிட்ட வரிசையில் மாறி மாறி பயிரிடும் ஒரு முறை தான் பயிர் சுழற்சி முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயிர் சுழற்சி முறையில் மண்ணோட ஊட்டச்சத்து சமநிலை வந்து பராமரிக்கப்படுது. ஒவ்வொரு பயிருக்கும் மண்ணிலிருந்து வெவ்வேறு அளவு மற்றும் வெவ்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்குது. உதாரணமாக பார்த்தோன்னா, நெல் பயிர் போடும்போது ஜிங்க் அப்படிங்கிற ஒரு ஊட்டச்சத்தை அதிக அளவில் எடுத்துக்கும். இப்போ அந்த ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட சத்துக்கள் மட்டும் அதிக அளவில் மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு மண்ணோட வளம் பாதிக்கப்படுகிறது. இதனால் பயிர் சுழற்சி முறையில் நம்ம வந்து உரங்களை போடும்போது ஊட்டச்சத்துக்கள் சமநிலையோடு பயன்படுத்த முடிகிறத பார்க்க முடியும். உதாரணமாக, நெல் பயிருக்கு பிறகு உளுந்து அல்லது பச்சை பயிர் பயிரிட்டோம் அப்படின்னா, வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் சேர்த்து அடுத்த பயிருக்கு அது பயனளிக்குது. பயிர் வகை பயிர்களில் வேர் முடிச்சுகள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால அது வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி மண்ணில் நிலைப்படுத்துறதுனால நைட்ரஜன் சத்துக்கள் வந்து மண்ணில் அதிக அளவு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதனால் மண் வளம் மேம்படுது, கரிம கார்பன் அளவு அதிகரிக்கிறது, மண்ணோட அமைப்பு மேம்படுது, நீர் பிடிக்கும் திறனும் அதிகரிக்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா, மண் வழி நோய்கள் மற்றும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்துது. ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடும்போது அந்த பயிரை தாக்கும் பூச்சிகள் மற்றும் புழுக்கள் மண்ணில் வந்து அதிகமாக இருக்கும். பயிர்

0: சுழற்சி முறையில் அதோட வாழ்க்கை சுழற்சியை நம்ம வந்து முறியடிக்கிறது மூலமாக இந்த மாதிரி ஒரே வகையான நோய்கள் மற்றும் பூச்சிகள் திரும்ப திரும்ப வர்றதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். உதாரணமாக நெல் பயிர் பயிரிட்ட வயல்களில் பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள் என்ற சுழற்சியில் நம்ம பயிரிடும்போது பல நோய்களோட தாக்கத்தை நம்ம குறைக்க முடியும். இதனால் பூச்சிக்கொல்லியோட பயன்பாட்டையும் நம்ம தேவைக்கு இல்லாமல் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் குறைக்க முடியும். களைகளோட வளர்ச்சியும் நம்ம குறைக்கலாம். வெவ்வேறு பயிர்கள் வெவ்வேறு வளர்ச்சி பண்புகளை கொண்டிருக்கிறதுனால குறிப்பிட்ட களைகள் வந்து தொடர்ந்து வளர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறதுனால களைகளோட வளர்ச்சியும் இந்த பயிர் சுழற்சி முறையில் பெருமளவு நம்ம குறைக்க முடியும். அடுத்ததா மண் அரிப்பை குறைக்கிறது. நிறைய வந்து இப்போ பார்த்திங்கன்னா மாறுபட்ட பயிர்களில் வெவ்வேறு காலங்களில் இந்த பயிர்கள் வந்து நம்ம போடுறதுனால மண் அரிமானம் குறைக்கப்படுது. மழை மற்றும் காற்றால் ஏற்படும் மண் அரிமானத்தை குறைக்கிறது. மேல் மண் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் இந்த மாற்றுப்பயிரை வந்து பண்ணும்போது நீர் பயன்பாட்டு திறனையும் மேம்படுத்துது. அதாவது ஆழமான வேர்கள் கொண்ட பயிர்களுக்கும் மேல்மட்ட வேர் கொண்ட பயிர்களும் மாறி மாறி நம்ம பயிரிடும்போது மண்ணோட வெவ்வேறு அடுக்குகளில் உள்ள நீர் மற்றும் சத்துக்கள் திறம்பட பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பயன்கள் இந்த பயிர் சுழற்சி முறையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பொதுவான பயிர் சுழற்சி முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெல் உளுந்து எல் பயிரும் நெல் பாசிப்பயிறு நிலக்கடை ஆகிய அந்த ஒரு சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் துவரை காய்கறிகள் பருத்தி கொள்ளு சோளம் இந்த மாதிரி வந்து பயிர் சுழற்சி முறையில் நம்ம பயிர் பண்ணும்போது பல்வேறு பயன்களை நம்ம பெற முடியும். மேலும் மண் ஆரோக்கிய மேலாண்மையில் மண் பரிசோதனையோட முக்கியத்துவம். சாயில் டெஸ்ட் எப்பயுமே விவசாயிகள் மண் பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணில் என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உரங்களை கொடுக்கும் பொழுது நம்ம உரத்தோட அளவை பெருமளவு குறைக்கலாம். பட் சாயில் டெஸ்டிங் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய பிஹெச் ஈசி கரிம கார்பன் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களோட அளவை அறிவியல் முறையில் கண்டறிகிற ஒரு செயல்முறை. இது மண் ஆரோக்கிய மேலாண்மையில் அடிப்படையாக கருதப்படுது. இந்த மண் பரிசோதனை அப்படிங்கிறது ஊட்டச்சத்து நிலையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் எந்த சத்து குறைவாக இருக்குதோ அந்த சத்துக்கள் மட்டும் நம்ம வந்து திருப்பி நம்ம மண்ணுக்கு செலுத்தினால் போதுமானது அப்படிங்கிறதையும் சமச்சீர் உரமிடலை உறுதி செய்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. எனவே விவசாய பெருமக்கள் அனைவரும் இவ்வளவு நேரம் கூறிய அனைத்து வழிமுறைகளையும் உபயோகப்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: அக்கா, அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண்வள மேலாண்மை பற்றின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா, மண்ணு உயிரோட்டமா இருக்க இவங்க அருமையான பல வழிமுறைகளை சொல்லிட்டாங்களே.
1: குறிப்பா பயிரை தாக்குற பூச்சிகளையும் இவங்க சொன்ன முறையில கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது.
2: மண்வளத்தை பாதுகாத்து சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து குறிப்பா தரமான பயிர்களை அறுவடை செய்ய இவங்க எடுத்து சொன்ன தகவல்களை நாம கவனத்துல வச்சு செயல்படணும்.
1: அடடா அக்கா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல வீட்டு வேலைங்க போட்டது போட்டபடி கிடக்கு. மச்சான் வாரதுக்குள்ள எல்லா வேலைகளையும் நான் முடிக்கணும்.
2: ஆகட்டும் ஆகட்டும், நீ வேலைகளை முடி, நானும் கிளம்புறேன்.

வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படும் பருத்தி நம் அன்றாட வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பணப்பயிராகும். மனிதர்களின் நாகரிகத்தை பறைசாற்றும் ஆடைகள் மற்றும் அலங்கார துணிகள் தயாரிப்பில் பருத்தி முன்னிலை வகிக்கின்றது. பருத்தி கொட்டைகளிலிருந்து பெறப்படும் பருத்தி எண்ணெய், சோப்பு மற்றும் அலங்காரப் பொருட்கள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பஞ்சு நீக்கிய பருத்தி விதை கால்நடைகளுக்கு பால் சுரக்கும் சிறந்த ஊட்டச்சத்தாகும். பருத்தி புண்ணாக்கு பயிர்களுக்கு பல சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை உரமாகும். பஞ்சு அறுவடைக்கு பிந்தைய பருத்தி குச்சிகளை தூளாக்கி மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மனித வாழ்வில் ஒன்றிணைந்த பருத்தி சாகுபடி பெரும்பாலும் செயற்கை உரங்களையும் இரசாயன பயிர் பாதுகாப்பு இடுபொருட்களையும் பயன்படுத்தியே செய்யப்படுகின்றன. இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதுடன் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்துகின்றன. அங்கக பயிர் பாதுகாப்பு இடுபொருட்கள் பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு திறனை பெற்றிட வழிவகுக்கின்றன. பருத்தி பயிரினை எவ்வாறு அங்கக முறையில் சாகுபடி செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மண் வகை. பல்வேறு வகையான மண் வகைகளில் பருத்தி பயிரிடப்பட்டாலும் நல்ல வடிகால் வசதியுள்ள தண்ணீர் தேங்காத லேசான களிமண் மிகவும் ஏற்றது. மண்ணிலுள்ள அங்கக கரிமச்சத்தின் அளவு 0.5% மேல் இருந்தால் அங்கக பருத்தியை சாகுபடி செய்ய அம்மண்ணினை தேர்ந்தெடுக்கலாம். மண்ணின் கார அமிலத்தன்மை 6 முதல் 6.5 இருந்தால் பருத்தி நன்றாக வளர்ந்து பலனை தரும். பருத்தி ஒரு மித வெப்பமண்டல பயிராகும். தினசரி சராசரி வெப்பநிலை விதை முளைக்கும் பருவத்தில் 16°C ஆகவும் வளர்ச்சி பருவத்தில் 21 முதல் 27°C ஆகவும் காய்க்கும் பருவத்தில் 27 முதல் 32°C ஆகவும் இருத்தல் வேண்டும். சராசரி மழை அளவு 500 mm அளவிற்கு குறையாமல் இருத்தல் வேண்டும். பருத்தி காய் முற்றும் மற்றும் பருத்தி வெடிக்கும் பருவத்தில் நல்ல சூரிய ஒளி இருத்தல் அவசியம். காய்ப்பருவத்தில் தொடர்ந்து மழை பெய்தாலோ மண் தொடர்ந்து ஈரமாகவோ வறட்சியாகவோ காணப்பட்டாலும் பருத்தி சப்பைகளும் பூக்களும் உதிர்ந்திட விளைச்சல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. வீரிய ஒட்டு பருத்தி ரகங்களையும் சாகுபடி செய்ய தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தி ரகங்கள் அங்கக முறையில் சாகுபடி செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை. குளிர்கால இரவையெனில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களும் கோடைக்கால இரவையெனில் பிப்ரவரி மார்ச் மாதங்களும் பருத்தி விதைக்க சிறந்த பருவங்களாகும். பருத்தி விதைப்பிற்கு 2 மாதங்களுக்கு முன் பசுந்தாள் உரப்பயிரான சணப்பை தக்கைப்பூண்டு இவற்றில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 15 கிலோ வீதம் அடர்த்தியாக விதைத்து பூக்கும் பருவத்தில் ரொட்டவேட்டர் கருவி கொண்டு தூளாக்கி மண்ணுள் கலந்துவிடவும். இதனால் 1 ஏக்கருக்கு 7 முதல் 10 டன் பசுந்தழைகளும் 20 முதல் 25 கிலோ தழைச்சத்தும் கிடைக்கப்பெறும். 15 முதல் 20 நாட்களுக்குள் பசுந்தழைகள் மக்கிவிடும். பின்னர் வயலினை டிராக்டர் கொண்டு உழுது பண்படுத்தி பார் அமைத்து விதைக்க பயன்படுத்தலாம். ஏக்கருக்கு 5 டன் நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரம், 2.5 டன் கடைசி உழவிற்கு முன் இட்டு மண்ணுடன் கலந்துவிட வேண்டும். கடைசி உழவின் போது ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் அசோஸ்பைரிலம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா PPFM பேசிலஸ் செப்டிலிஸ் ட்ரைகோடெர்மாவிரிடி போன்றவற்றை 50 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்துடன் கலந்து விதைப்பிற்கு முன் வயலில் சீராக தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு தேவையான விதைகளை 250 கிராம் அசோஸ்பைரிலம், 250 கிராம் பாஸ்போ பாக்டீரியா, 250 கிராம் சிலிக்காவை கரைக்கும் பாக்டீரியா, 250 கிராம் பேசிலஸ் செப்டிலிஸ் 250 கிராம் ட்ரைகோடெர்மாவிரிடி போன்றவற்றுடன் விதைப்பதற்கு 30 நிமிடங்களுக்கு முன் விதை நேர்த்தி செய்து நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். விதை நேர்த்தி செய்வதற்கு தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியினை பயன்படுத்தலாம். குறும்பஞ்சுடன் கூடிய விதைகளெனில் 1 ஏக்கருக்கு 6 கிலோவும் பஞ்சு நீக்கிய விதைகளெனில் 1 ஏக்கருக்கு 3 கிலோவும் தேவைப்படும். நல்ல சான்று பெற்ற தரமான விதைகளையே விதைக்க பயன்படுத்த வேண்டும். வரிசைக்கு வரிசை 75 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர் இடைவெளி விடுதல் வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியை கூட்டினாலோ குறைத்தாலோ விளைச்சல் இழப்பு ஏற்படும். விதைகளை 3 முதல் 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் பாரின் நுனியிலிருந்து கீழ் நோக்கிய 3/4 தூரத்தில் பக்கவாட்டில் விதைக்க வேண்டும். ஓட்டை ஒன்றிற்கு குறும்பஞ்சுகளுடன் கூடிய விதைகளெனில் 3 விதைகள் வீதமும் பஞ்சு நீக்கிய விதைகளெனில் 2 விதைகள் வீதமும் விதைக்க வேண்டும். விதைத்த 10வது நாள் செடியில்லாத இடங்களில் மீண்டும் விதைகளை ஊன்றுவதும், 15வது நாள் திடமான ஒரு செடியை மட்டும் விட்டுவிட்டு மற்ற செடிகளை களைவதும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். நட்ட 40 முதல் 45வது நாட்களில் 1 ஏக்கருக்கு 1 டன் வீதம் மண் புழு உரமிட்டு மண் அணைக்க வேண்டும். நட்ட 30வது, 60வது மற்றும் 90வது நாட்களில் பஞ்சகவ்யா இலை வழியாக கைத்தளிப்பான் கொண்டு இலைகள் நன்கு நனையும்படி காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும். நட்ட 45ஆம் நாள் முதல் 15

0: நாட்கள் இடைவெளியில் ஜீவாமிர்தம் ஏக்கருக்கு 200 லிட்டர் வீதம் பாசன நீருடன் கலந்துவிட வேண்டும். பக்க கிளைகளையும் காய்க்கும் சிம்புகளையும் ஊக்குவிக்கும் பொருட்டு நுனிக்கிள்ளுதல் அவசியமான ஒன்றாகும். பருத்தியின் வயது 160 நாட்களுக்கும் குறைவான ரகங்களுக்கு 75 முதல் 80 நாட்களில் 15வது கணுவிலும் 160 நாட்களுக்கு மேற்பட்ட ரகங்களுக்கு 85 முதல் 90வது நாட்களில் 20வது கணுவிலும் நுனிக்கிள்ளுதல் வேண்டும். பசுந்தாள் உரப்பயிர்களை மடக்கி உழுத பின் ஒருமுறை தண்ணீர் மேலோட்டமாக பாய்ச்சும் போது பசுந்தாள் தழைகள் விரைவாக மக்குவதுடன் களை விதைகளை முளைக்கச் செய்து அழித்திடலாம். அங்கக பருத்தி சாகுபடியில் தோன்றும் களைகளை இளம் பருவத்திலேயே கைகளை மூலமாக களைதல் வேண்டும். கைகளை விதைத்த 20வது மற்றும் 40வது நாட்களில் எடுத்தல் அவசியம். பயிர் கழிவுகளை கொண்டோ நெகிழித்தாள்களை கொண்டோ மூடாக்கு அமைத்து களைகள் வராமல் பார்த்து கொள்ளலாம். விதை விதைத்தவுடனும் விதைத்த 5வது நாளில் உயிர் தண்ணீர் கட்டுவது மிக அவசியம். பொதுவாக பருத்தியின் வளர்ச்சி பருவத்தில் 2 முறையும் பூக்கும் பருவத்தில் 5 முறையும் காய்ப்பு பருவத்தில் 5 முறையும் தண்ணீர் பாய்ச்சுதல் வேண்டும். மண்ணின் தன்மை, மழை அளவு மற்றும் தட்ப வெப்ப நிலைகளை பொறுத்து தண்ணீர் பாய்ச்சும் கால இடைவெளி வேறுபடும். பருத்தியின் முக்கிய பருவமாகிய சப்பை உருவாக்கம் மற்றும் காய்களின் முதிர்ச்சி பருவங்களில் தண்ணீர் பாய்ச்சுவதில் கவனம் மிகவும் தேவை. பருத்தியை 20க்கும் மேற்பட்ட பூச்சிகள் தாக்கி சேதத்தினை உண்டாக்குகின்றன. அவற்றுள் பச்சை தத்துப்பூச்சி, அசுவினி, வெள்ளையி, இலைப்பேன், மாவு பூச்சி, புள்ளி காய்ப்புழு, பச்சை காய்ப்புழு, புரூட்டூனியா, இளஞ்சிவப்பு காய்ப்புழு போன்றவை முக்கியமானவைகளாகும். அங்கக பருத்தியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக காணப்படும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் மற்றும் தாங்கு திறன் பெற்றுள்ள பருத்தி ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்வது சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது. தாய்ப்பூச்சிகளால் அதிகம் கவரப்படும் கவர்ச்சி பயிர்களை வரப்புகளிலோ பயிர்களின் நடுவிலோ பயிரிடும் போது தாய்ப்பூச்சிகள் பருத்தியை விட அக்கவர்ச்சி பயிர்களை தேர்ந்தெடுத்து முட்டையிடும். இவ்வாறாக பருத்தியை தாக்கும் முக்கிய பூச்சிகளான பச்சை காய்ப்புழுவிற்கு செண்டுமல்லியும் புரூட்டூனியாவிற்கு ஆமணக்கையும் கவர்ச்சி பயிராக பயன்படுத்தலாம். பருத்தியில் வரப்பு பயிராக தட்டை பயிரினை பயிரிடும் போது அவை சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும். பருத்தி வயலினை சுற்றி மக்காச்சோளம், சோளம், கம்பு போன்றவற்றை அடர்த்தியாக 3 வரிசைகளில் வைத்திருப்பதால் அவை அருகில் உள்ள வயல்களிலிருந்து பறந்து வரும் தாய்ப்பூச்சிகளை உள்ளே நுழையாமல் தடுப்பதுடன் நன்மை செய்யும் பூச்சிகளின் வாழ்விடமாகவும் இத்தடுப்பு பயிர்கள் செயல்பட்டு தீமை செய்யும் பூச்சிகளின் பெருக்கத்தை பருத்தி வயலில் கட்டுக்குள் வைத்திருக்கும். தொடர்ந்து பருத்தியையே பயிரிடாமல் சோளம், மக்காச்சோளம், கம்பு போன்ற தானிய பயிர்களையும் சுழற்சி முறையில் பயிரிடும் போது பருத்தியை தாக்கி சேதப்படுத்தும் பூச்சிகளின் உணவு சங்கிலி அறுபடுகிறது. இவ்வாறான தொழில்நுட்பத்தால் பருத்தியில் வெள்ளையி, காய்ப்புழுக்கள், மண்வாழ் பூச்சிகள் மற்றும் நூற்புழுக்களின் தாக்கத்தை குறைக்க முடியும். முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைகோகிரம்மா கைலோனிஸை ஏக்கருக்கு 2 cc வீதம் பூச்சிகளின் தாக்கம் உச்சம் தென்பட்ட நாளிலிருந்து 15 நாட்கள் இடைவெளியில் வயலில் 3 முறை விடும்போது காய்ப்புழுக்களின் முட்டைகளை அழித்திட வழிவகை செய்திடலாம். முற்றிய பருத்தி காய்கள் வெடிக்க வெடிக்க பஞ்சுகளை வாரம் 1 முறை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடையை காலை வேளைகளில் செய்தால் இலை சருகு துண்டுகள் பஞ்சுகளில் ஒட்டி தரம் குறைவதை குறைத்திடலாம். அறுவடை செய்த பஞ்சுகளின் நிறம் மாறாமல் இருக்க அவற்றை நிழலான இடத்தில் வைக்க வேண்டும். அறுவடை செய்த பருத்தியை சுத்தப்படுத்தி அவ்வப்போது சந்தைப்படுத்தினால் நல்ல லாபம் கிடைக்கும். அங்கக முறையில் விளைவிக்கப்பட்ட பருத்திக்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு உள்ளது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எஃகுத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பிறகே இதுதொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதிமாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தவிக அரசு கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.

0: இப்பிரச்சனையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாகவும் திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அரிஹன், பூஜா, ரகு மற்றும் பழனிவேல் ரவிக்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், தக்ஷினேஸ்வர் சுரேஷ், மனஸ் தாம்னே உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 8:05:10 திரைகானம் கேட்போம். ரக்க திரைப்படத்தில் இருந்து பாடல், ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: primary beneficiaries. According to the statement, statutory bodies, state governments, agencies, and other specialized entities are increasingly engaged in providing infrastructure, technology, processing, marketing, financial, and other services for the development of cooperatives. Among other changes, the bill proposes to expand the definition of foodstuff to include any other food item notified by the center. That's all in Parliament Review.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் பி. ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கிறது.

மின்னல் ஒளி என கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் விதட்டேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே

திரைக்கானத்தில் தொடர்வது பகலில் ஒரு இரவு திரைப்படத்தில் இருந்து பாடல். ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

திரைகானத்திற்கு நிறைவாக நீலமலர்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்போம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியுள்ளது.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் இனிய பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. Parliament passes taxation bill to strengthen country's manufacturing ecosystem, attract investment and create jobs. Finance Minister Nirmala Sitharaman assures UPI transactions to remain free. Legislation granting legal recognition to digital banking records as evidence also gets nod from Parliament. Parliamentary Affairs Minister Kiran Rijiji

0: சார்.
1: கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை அவங்க போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜாக நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க்லோடு அப்படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800-900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா. இந்த ரெண்டு கிரைட்டீரியா மீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ கிராமப்புறங்களாக இருந்தால் அந்த ஊர் தலைவர் இருப்பார், பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்தில் செக்ரட்டரி இருப்பார், விஏஓ இருப்பார், ஸ்கூல்ஸ் எதாக இருந்தால் ஹெட்மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கிறாங்க, ஏன்னா இவங்க கிட்டலாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவலை வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. இந்த 30 இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுல 2-3 ரவுண்டு கூட அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போகிறப்ப எந்தெந்த வீட்லெல்லாம் பதிலளிக்கக்கூடிய லெவலில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டிலலாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகிறப்பையே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்லை அந்த வீட்டில் வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வீட்டிலலாம் ஆள் இல்லை, அடைச்சிருக்கு, இந்த வீட்டிலலாம் இருக்கிறாங்க ஆனால் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற நபர் அங்கே இல்லை, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. இவங்களை கவர் பண்றதுக்காண்டி மேபி ஆஃப்டர் ஈவினிங் லேட் அவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க. இந்த 30 பீரியட்ல முடிஞ்ச அளவுக்கு 200 வீடுகள்லையும் அவங்க தகவல் வந்து சேகரிக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இல்லை ரொம்ப வந்து ஊருக்கு போயிட்டாங்க அவங்க வரவே இல்லை, அப்படிப்பட்ட வீடுகள் மட்டும் அது லாக்டு டேட்டா கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியுமே நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த பர்டிகுலர் டயத்தில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. அவங்க லீவ் நாள்லையும் போகலாம், சாட்டர்டே சண்டே லீவ் நாள்லையும் போய்க்கலாம். அது அந்த கணக்கெடுப்பாளரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கே நம்ம விட்டுருக்குறோம். நீங்கள் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியில் இந்த 200 வீடுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களை 30 காலவகாசம் நீங்கள் சேகரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம்.
0: அதாவது தகவல்களை சரியான முறையில் சேகரிக்கணும் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்படின்றது. வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் வந்து அந்த பணியும் போது பார்த்தீங்கன்னா சார், பிஎல்ஓஸ் நம்பர் வந்து அவங்களுடைய இணையதளத்துலேயே இருக்கும். இப்போ நமக்கு வரக்கூடிய இந்த கணக்கெடுப்பாளரோட எண் வந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு போவாங்களா அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு, இல்லை அதற்கு வந்து பிரத்யேகமாக ஏதாவது இணையதளம் இருக்கா, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்?
1: அந்த மாதிரி ஒரு வசதி வந்து நம்ம சென்சஸில் ஏற்படுத்தி கொடுக்கல. இப்போ பிஎல்ஓனா பிஎல்ஓ வந்து அவங்க வீட்டுக்கும் வருவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு பூத்துன்னு ஒன்று இருக்கும், அங்கே நம்மளை வர சொல்லுவாங்க, அங்கே அவங்க நம்ம போகலாம். பட் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவங்க உட்காந்து பணியாற்றுற மாதிரி ஒரு பிளேஸ் இல்லை, இவங்க தான் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ரெண்டாவது, நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போனால் தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாம் காண்டாக்ட் பண்ணி நான் இருக்க மாட்டேன் சார், என்னோட கேள்வியெல்லாம் இப்போயே கேட்டுங்க, நான் ஃபோன்லேயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து மெயினாக வீடு ரிலேட்டடான தகவல்கள்லாம் நம்ம சேகரிக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போய் அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி இவங்க அந்த விவரங்கள்லாம் சேகரித்தா தான் சரியாக இருக்குன்றதுனால மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுக்கல. இவங்க மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம். கணக்கெடுப்பாளர் போகிறவங்க ஒரு வேளை வந்துட்டு அவங்க வீட்டில் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் ஏதாவது மொபைல் இருக்கும் அவங்கக்கிட்ட மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் யாராவது வேறவங்க இருந்தாங்கன்னா இவங்க வாங்கிக்கிடுவாங்க, நான் வர்றேன்னு சொல்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்தளவுக்கு தான் வசதி இருக்குது.
0: இப்போது அரசு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கணக்கெடுப்பு பணி அப்படின்னு தொடங்கும் போதே வந்து சொன்னது சரியான தகவல்களை மக்கள் வழங்கணும் அப்படின்றது தான் முதல் விஷயமாக வந்து சொல்கிறாங்க. இந்த சரியான தகவல்கள் வழங்கிறது எந்த அளவுக்கு இந்த பணியை வந்து வெற்றிகரமாக நிறைவு பெற செய்யும் சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறதே சென்சஸ் ஆக்ட் 1948 மற்றும் சென்சஸ் ரூல்ஸ் 1990 இதை பேஸாக வச்சு தான் நம்ம இந்த கணக்கெடுப்பை நடத்துகிறோம். இந்த ஆக்ட்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு மக்களோட கடமை என்னன்னா, கணக்கெடுப்பாளர் அவங்களோட வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஆக்ட்லேயே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை கொடுக்கலனா அதுக்கு வந்து வேறு வேறு இதுவும் மெசர்ஸும் இருக்கும். நம்ம வேண்டுகோள் விடுக்கிறதும் வந்து அதுதான், மக்கள் எந்த அளவுக்கு சரியான தகவல்களை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு திட்டமிடலுக்கு வந்து அது பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால மக்கள் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வர்றப்ப மக்கள் வந்து எந்த ஒரு அச்சமும் இன்றி ஒரு தயக்கமும் இன்றி அவங்க வந்து முழுமையான மற்றும் சரியான தகவல்களை வந்து கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த டேட்டாவும் செக்யூர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். அதை பற்றியும் என்ன தகவல்கள் வந்து கொடுக்குறாங்களோ இது எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை வேறு எங்கேயுமே இதை வந்து பப்ளிஷ் நம்ம பண்ண போகிறதில்ல. இவங்க கொடுக்குற தகவல்கள் இப்போ வந்து டிஜிட்டல் மொபைல் ஆப்பில் தான் வர்றதுனால இவங்க சொல்லி ரெக்கார்ட் ஆனோடனே நேரடியாக அது செர்வரில் தான் போய் சேவ் ஆகுமே ஒழியோ வேறு எங்கேயுமே இந்த டேட்டாவை வந்து நம்ம பரிமாற போகிறதில்ல, எங்கேயுமே ஷேர் பண்ண போகிறதில்ல. அதனால் அந்த ஒரு ஹெசிடேஷனும் மக்களுக்கு தேவையில்லை. அவங்க சொல்கிறது அந்த கணக்கெடுப்பாளர் கூட அதை சேவ் பண்ண முடியாது, நேரடியாக சர்வருக்கு தான் போயிடும், அது எங்கேயுமே வந்து பப்ளிஷ் ஆகாது. லாஸ்ட்டாக நம்ம டேட்டா பப்ளிஷ் பண்ணுறப்ப கூட டேபிளேஷன் ஃபார்மெட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, ஆண் பெண் இந்த மாதிரி தான் நம்ம அதை பண்ண போகிறோம்.

0: இண்டிவிஜுவலான பெனிஃபிட்ஸோ ஸ்கீம்ஸோ கூட வந்து இவங்க கொடுக்குற பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல. அதனால மக்கள் நம்பி சரியான தகவல்களை வழங்கணும்னு நாங்களும் வேண்டுகோள் விடுக்கிறோம்.
1: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் விடுத்த வேண்டுகோளை மக்கள் ஏற்று சரியான தகவல்களை வழங்குவாங்கன்னு நம்பலாம் சார். மேலும் இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்குது சார், இது நிறைய பேரோட சந்தேகம், என் வாயிலாக வந்து நான் கேட்குறேன். தனி வீடு இருந்தால் அங்கே போயிட்டு கணக்கெடுக்கிறது அப்படின்றது ஒரு வகை. ஆனால் இப்போது சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு கொடுத்து நான் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி அந்த மாதிரி வீடுகள் வந்து இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அங்கெல்லாம் போகும்போது கணக்கெடுப்பாளருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படிலாம் அவங்க வந்து அதை எதிர்கொள்ளலாம் சார்?
0: இந்த கணக்கெடுப்புக்கு வந்து அந்த சென்சஸ் ஹவுஸ் நம்பர்னே தனியாக வந்து ஒரு அது கொஸ்டின்லேயும் இருக்குது, சென்சஸ் ஹவுஸ் நம்பர் அப்படின்னு. இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த ஒரு பில்டிங்லேயே வந்து நாலஞ்சு ஃபேமிலிஸ் இருக்கலாம். நம்ம அதுக்கு வந்து பேஸாக என்ன வச்சுருக்கோம்னா அதில் எத்தனை கிச்சன் இருக்குது அப்படின்றத வச்சு தான். இப்போ ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா அவங்க பசங்க ஈவன் அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட எல்லாம் ஒன்றா வசிக்கலாம், ஒரே கிச்சனாக இருக்கும். அப்போ நம்ம அது ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதே இது வந்து இவங்க எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து அவங்க கிச்சன் வச்சுருக்கிறாங்க, தனியாக சமைச்சி இது பண்ணுறாங்கன்னா அவங்கள ரெண்டு ஃபேமிலியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதனால் ஒரு பில்டிங்லேயே எத்தனை கிச்சன் இருக்குது நம்ம கணக்கெடுப்பாளரோட வசதிக்காண்டி அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க, எத்தனை கிச்சன் இருக்குது, அவங்க தனியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றத இதை வச்சு அவங்க செக் பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயுமே அந்த இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஃப்ளாட் இருக்குன்னா அந்த ஃப்ளாட்டெல்லாம் இண்டிவிஜுவல் யூனிட்டாக தான் வரும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணணும். இந்த டைம் வந்து நம்ம அவங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் மேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம், முன்னாடி இந்த டெக்னாலஜிலாம் இல்லை. ஒரு ஏரியா அவங்களுக்கு 200 வீடுகள் இருக்கிற ஏரியா இருக்குன்னா அந்த பில்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்களால பார்த்துட முடியும். அதை வச்சு தான் பிளாக்கே கார்வ் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் மொதல் ஒரு வாரம் வந்து அவங்க ஏரியாவை ஃபெமிலியரைஸ் ஆகிறதுக்காண்டி நம்ம அவங்களுக்கு ரவுண்ட்ஸும் போக சொல்லியிருக்கோம். அது அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கா, தனி இண்டிவிஜுவல் வீடுகளாக இருக்கா, நார்மலான சின்ன ஊர்களில் வந்து தனித்தனியான வீடுகள் தான் இருக்கும், இல்லாட்டி 1, 2, 3 மாடி இந்த மாதிரி தான் இருக்கும், சென்னை மாதிரி மாநகரங்களில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து நீங்கள் பை வாக் போய் அசஸ் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு வேளை நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுக்கு கைட்லைன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், அதை பிரிக்கிறது எப்படி அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். பேசிக்காக வந்து ஒரு பில்டிங்கில் எத்தனை கிச்சன் இருக்குது, எத்தனை ஃபேமிலிஸ் வசிக்கிறாங்க அப்படின்றத அசஸ் பண்ணி அவங்களுக்கு செப்பரேட்டாக தான் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது.
1: நிச்சயமா சார், இன்னும் ஒரு 2-3 சந்தேகங்கள் இருக்குது சார். என்ன அப்படின்னா ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க, ஒரு திருமண வயதில் அந்த வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து இருப்பாங்க, இன்னொரு 4-5 மாதத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கலாம், இல்லை அடுத்த ஆண்டு இந்த 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி கூட நடக்கலாம். அப்போது வந்து இவங்க திருமணம் நடந்த பிறகு அதை வந்து அப்டேட் பண்ணணுமா, இந்த மாதிரி நான் எனக்கு ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து நான் இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலியில் இருந்தேன், இப்போ நான் வந்து வேற ஒரு ஃபேமிலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது சொல்லணுமா, அதற்கான ஏதாவது குவெஸ்சன்ஸ் இந்த மாதிரி இருக்கா?
0: இல்லை, அந்த மாதிரி நம்ம இந்த அட்ரஸ் ப்ரூஃப் ரிலேட்டடாக இல்லை அட்ரஸ் ரிலேட்டடாக நம்ம எங்கேயுமே கேள்விகளும் கேட்க போகிறதில்ல, அவங்கக்கிட்ட தகவலும் நம்ம சேகரிக்கிறது இல்லை. இந்த முதல் கட்டம் 2ஆம் கட்டத்தில் நம்ம ஒரு லைனில் சொல்லணும்னா முதல் கட்டத்தில் நாட்டில் வந்து எத்தனை வீடுகள் இருக்குது ப்ளஸ் கட்டுமானங்கள் என்ன இருக்குது. நம்ம முதல் கட்டத்தில் வந்து வீடுகள் இருந்தால் மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் இருந்தால் அவங்கக்கிட்ட முழுக்க முழுக்க இந்த 33 கேள்விகளையும் கேட்டு டேட்டா சேகரிக்கிறோம். இல்லை வீடுகள் அல்லாத கட்டடங்கள், ஸ்கூல்ஸ் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், பிஜிஸ் ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதில் பேசிக்கான சில விஷயங்கள் இதை மட்டும்தான் நம்ம கேட்குறோம். பொதுவாக வந்து எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃபேஸில் வருது. 2ஆம் கட்டத்தில் வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம்னா 1 March 2027 ஆண்டு இந்தியாவில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து அதான் ஒரு பேஸ் லைன் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அதனால் நம்ம இங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் இந்த அட்ரஸ் மாறிடுமோ அந்த மாதிரி மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் எ ரெஃபரன்ஸ் டேட்டா, அதனால் இங்கே அவங்க கொடுத்துட்டாலே போதும் இந்தியா ஃபுல்லாகவே. ஆமாம், இன்னொன்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா போதும், ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கொடுக்கலாம். இப்போ இந்த டயத்தில் வந்து நான் சென்னையில் இருக்கிறேன், அடுத்து நான் மதுரைக்கு போயிடுறேன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டு அங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: நிச்சயமாக சார், இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அவங்க சொந்த ஊரில் வீடு இருக்கும், அதே மாதிரி வேற ஒரு இடத்துல பணி நிமித்தமாக வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்கேயும் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம். இப்போ அவங்க அட்ரஸ் கொடுக்கும்போது பெர்மனன்ட் அட்ரஸ் எனக்கு இதுதான் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணணுமா சார்?
0: இல்லை, நம்ம அட்ரஸ்ன்னு சொல்லி பெர்மனன்ட் அட்ரஸ் டெம்பரரி அட்ரஸ் அந்த மாதிரி நம்ம கேட்குறது இல்லை. இப்போ அவங்க சொந்த வீட்டில் சொந்த வீடு ஒரு ஊரில் இருக்குன்னா அந்த வீட்டில் யாராவது வசிக்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வந்து அவங்களோட சொந்த வீடாக இல்லை ரெண்டட் ஹவுஸாக வாடகைக்கு இருக்காங்களான்னு நம்ம கேட்குறோம். கேட்டதுக்கப்புறம் அந்த வீடுகளை பற்றின கேள்விகள் தான் இருக்கும்போது அவங்க என்ன தகவல் சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற போகிறோம். அவங்க வந்து பணி நியமித்தமாக வேறு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த வீடை பற்றின நம்ம டீட்டெயில்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம வந்து இது உங்களோட சொந்த வீடாக இல்லை வாடகை வீடாக நம்ம கேட்போம், அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம கேட்க போகிறோம். வேறு

0: இதில் வந்து நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல. ஒருவேளை அவங்க வீடு காலியாக இருந்தால் அதை வந்து காலியாக இருக்குன்னு நம்ம போட்டுருவோம்.
1: அப்போ காலியாக இருக்கிற வீடுகளுடைய கணக்கெடுப்பும் இதில் இருக்குது.
0: இல்லை, காலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்தரான டீட்டெயில்ஸே வராதுல்ல. அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா அது வந்து வீடு காலியாக இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த காலியாக இருக்குன்னு மார்க் பண்ணிடுவாங்க அந்த வீட்டை.
1: நிச்சயமா சார். ஏன் கேட்டேன்னா, இப்போ ரெண்டு வீடு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வீடுமே அவங்களுக்கான கணக்கில் வந்துருமா அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி.
0: ஆமாம், அவங்க நாலு வீடு இருக்குல்ல, அஞ்சு வீடு இருக்குன்னே வச்சுக்கலாமே. ஆனால் அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் இவருக்கு அஞ்சு வீடு இருக்குது அப்படின்ற தகவல்லாம் இதில் வராது. அந்த வீட்டில் அப்போ அந்த நேரத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வீடு ரிலேட்டடான தகவல்களை வந்து சேகரிச்சிருப்பாங்க. அவர் தான் ஹவுஸ் ஓனரா இல்லை ரெண்டெடுக்கு இருக்கிறாரான்னு கேட்டிருப்பாங்க. யாருமே இல்லை, ஒரு மூணு வீடு வச்சுருக்கார், ஒரு வீட்டில் அவர் இருக்கார், ஒரு வீடு வாடகைக்கிட்டிருக்கார், ஒரு வீடு காலியாக இருக்குன்னா டீட்டெயில் சொல்கிறதுக்காக இருந்தால் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், இல்லாட்டி அந்த வீடு காலின்னு தான் இருக்கும். ஓனர்ஷிப் வந்து இதில் ரிஜிஸ்டர் ஆகாது, எங்கேயுமே வராது. ஓனர்ஷிப் ரிலேட்டடான
1: நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதுலேருந்து இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ பெருசு, இதற்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த சீரிய நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து நல்லாவே புரியுது சார். மக்கள் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்?
0: நான் இதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் வந்து சொன்னேன். இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அவங்க என்ன தகவல்கள் வந்து சேகரிக்கிறாங்களோ அது ஃபுல்லாகவே செக்யூர்டு, அது ஆக்ட்லேயே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில் போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இத்தனை வீடு இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சிருமோ, எனக்கு கார் வந்து நான் கொடுத்துருக்கேன் கார் இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சிருமோ, அதையும் வந்து அவங்க நினைக்க தேவையில்லை. ரெண்டாவது, இவங்க கொடுக்குற அந்த தகவல்களை தான் வச்சு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஒரு ஸ்கீமுன்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து வரைமுறையெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்குறது இல்லை. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அச்சமும் இன்றி சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வந்து கொடுத்து அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: நிச்சயமா சார். நாட்டு மக்களுடைய நலனுக்காக அரசு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதனுடைய ஒரு பகுதியாக கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் உங்களுடைய தகவல்கள் வாயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஏன் அவசியம், அதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் வந்து ஏற்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.
0: நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி எங்கும் சக்தி எதிலும் சக்தி. இசை பேருரை நிகழ்த்துபவர் பாரதி திருமகன் அவர்கள்.

சக்தி. எல்லாம் வல்ல கருணை கடலான காஞ்சி காமாட்சி அம்மையின் திருவருளாலும், காசி விசாலாட்சியின் கருணை அனுகிரகத்தாலும், மாங்கல்யமே மங்களமே மங்களமே குங்குமமே வடிவான மதுரை மீனாட்சியின் மங்களப் பெருமையாலும், இன்றைக்கு அம்பாளுடைய பெரிய கருணையால் எங்கும் சக்தி எதிலும் சக்தி என்ற ஒரு அற்புதமான தலைப்புக்குள்ளே நாம் எல்லோரும் அவளருளாலே அவளை சிந்திக்க இருக்கின்றோம். காஞ்சிபுரம் பக்கத்திலே ஒரு அருமையான கிராமம். அந்த கிராமத்துக்கு பேர் என்னன்னு அப்புறமா சொல்கிறேன். அங்கு ஒரு ராஜா இருந்தார், ஒரு ராணி இருந்தார். வரலாற்று சம்பவம். அந்த ராஜாவுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்க குடிமக்களுக்கு தன்னோட கஜானாவில் இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணி அப்படியே சாப்பாடு போடணும்னு ஒரு ஆசை. இருந்த காசையெல்லாம் செலவு செய்து விட்டால் அந்த நாட்டிலும் வறட்சி வந்தது. அந்த கிராமத்திலும் மழை பெய்யவில்லை, பயிரெல்லாம் பொய்த்து விட்டது, தானியங்கள் எதுவுமே இல்லை, ராஜா செய்யக்கூடிய அன்னதானத்துக்கு எதுவுமே இல்லை. அப்போ உடனே ராணி எப்படி இருக்கா பாருங்க, அப்படி இருக்கணும் மனைவின்னா என்ன சொல்லியிருக்கா தெரியுமா ஒரு வார்த்தை, என்னுடைய நாதனே கவலைப்படாதீர்கள், இந்தாருங்கள் என் கையில் உள்ள மோதிரம் அனைத்தையும் எடுத்து தருகிறேன், நம்முடைய குடிமக்கள் பசியோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இதை விற்று பொருளை வாங்கி சமைத்து அன்னதானம் இடுவோம் வாருங்கள். அப்படி இருந்த நாடு நம்முடைய நாடு, கொடுத்து கொடுத்து உயர்ந்த நாடு. உடனே ராஜா பார்த்தார், ஒரு நிமிஷம் தான் தயங்கினார். உடனே பார்த்து எல்லா மோதிரத்தையும் வாங்கி அதை பொருளாக மாற்றி, அரிசி வாங்கி பருப்பு வாங்கி, கடகட கடகடன ரெண்டு பேருமா சேர்ந்து களைஞ்சி, இந்த அம்மாவும் சேர்ந்து களைஞ்சி, அருமையாக சமைத்து அருமையாக எல்லா சுமங்கலிகளுக்கும் சாப்பாடு போடக்கூடிய காட்சி. எல்லா மக்களும் வந்து விட்டார்கள். தலை வாழை இலை பரிமாறப்பட்டது, முதலிலே உப்பு வைக்கப்பட்டது, பருப்பு வைக்கப்பட்டது, இந்த பக்கம் எல்லாம் வைக்கப்பட்டது. எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. நடுவில் ஒரே ஒரு இடம் காலியாக இருக்கு. அந்த காலியாக இருக்கும் இடத்திலே காஞ்சி காமாட்சி அன்னை ஒரு நித்திய சுமங்கலி வடிவெடுத்து வந்து அமர்ந்து விட்டாள். ஆஹா, அந்த பந்தியே அருமையாக இருந்தது காட்சி. அவளுக்குத்தான் தெரியும் தான் காமாட்சி என்று யாருக்கும் தெரியாது. பரிமாறிக்கொண்டே வருகிறார்கள், பரிமாறுகின்றார்கள், எல்லோரும் எடுத்து சாப்பிட துடிப்பாக இருக்கிறார்கள். ஆனால் முதலிலே அந்த நித்திய சுமங்கலியானவள் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று எப்பவுமே பார்த்தா தெரிஞ்சிருமே ஒரு மங்களம் யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்று அப்படியே காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயானவள் கலகலவென்று சிரித்து கொண்டே முதல் கவளத்தை எடுத்து வாயில் இட்ட ஆள், அப்பொழுதுதான் அங்கே அருமையான மழை பொழிந்தது. என்ன மழை தெரியுமா? தங்க மழை பொழிந்தது. என்ன தெரியுமா நடந்திருக்கு? தன்னுடைய 9 விரல் மோதிரத்தையும் எடுத்துவிட்டு திருமணத்தன்று அந்த ராஜா இட்ட மோதிரம் அந்த நெளிவை மட்டும் அவள் கையிலே வைத்திருந்தாள். ஆஹா, ஏன்னா கல்யாணத்தன்னைக்கு போட்டதில்லை, அதை கொடுக்க முடியாதுல்ல. அந்த நெளிவிலே அரிசி களையும் போது ஒரு குண்டுமணியானது, தங்க குண்டுமணி அந்த அரிசியில் விழுந்து அது வேகாமல் அந்த தங்கமணி காமாட்சியின் வயிற்றுக்குள் செல்ல வறண்டு கிடந்த பூமியானது அப்படியே தங்க மழை பொழிந்தது. அந்த கொடுக்கும் குணம் படைத்த ராஜாவுக்கும் கொடுக்கும் குணம் படைத்த ராணிக்கும் அந்த குடிமக்களுக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியாம். இந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? பொன் விளைந்த களத்தூர். இன்றைக்கும் அந்த ஊர் இருக்கிறது நண்பர்களே. இதெல்லாம் பழைய கதைன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, பழசுதானே இங்கே புராணம். பெரிய ஆராய்ச்சி நடக்குது தெரியுமா? இப்போ நம்மெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ சாப்பிட்டு கொண்டிருந்த பழைய சாதத்தில் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்று பெரிய நாட்டிலே ஆராய்ச்சி நடக்கிறது. அந்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும், அது வேற விஷயம். நமக்கு இங்கே இருக்கும்போது அதோட பெருமை தெரியாது. இப்படித்தான் கொடுக்கும் குணப்படைத்த அம்பாள் ஆதிசங்கர பெருமான் ஒரு ஸ்லோகம் பண். சௌந்தரிய லகரிலே நமக்கு ஒரே ஒரு ஸ்லோகத்தை இப்போ நான் எடுத்து அதுக்கு பொருளை மட்டும்தான் சொல்ல போறேன். தாயே காமாட்சி, நான் ஒரு சாதாரண மனிதன், எனக்கு சன்மார்க்கம் தெரியாதம்மா, எனக்கு மந்திரம் தெரியாது, வேதம் படித்ததில்லை, தமிழே சிறிதுதான் தெரியும், படிக்காதவன் நான் என்ன செய்ய முடியும்? ஏதோ சிறு தொழில் செய்கின்றேன். ஆனால் எனக்கு நீ என்ன கருணை செய்ய வேண்டும் தெரியுமா காமாட்சி? நான் தினசரி வேலைக்கு போகிறேன் அல்லவா, அந்த வேலைக்கு போகும்போது நடக்கிறேன் அல்லவா, அந்த நடப்பதை நீ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா? தாயே, உன்னுடைய கோவிலை நான் வலம் வரும் பிரகார தரிசனமாக எடுத்துக்கொள். நான் செய்யக்கூடிய கைத்தொழில் உன்னை வணங்கும் முத்திரையாக எடுத்துக்கொள். நான்

தருகின்ற உணவு வேள்வியிலே போடும் அவிர்வாகமாக எடுத்துக்கொள். நான் பேசக்கூடிய சாதாரண பேச்சு சன்மார்க்க ஜபமாக எடுத்துக்கொள். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு குடிசைக்குள் வந்து படுத்து விடுகின்றேனே, அதை நீ உனக்கு செய்யும் நமஸ்காரமாக எடுத்துக்கொள் தாயே. சாதாரண செயல்களையும் சன்மார்க்கமாக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் தாயே. காரணம், நீ கருணா கடலான காமாட்சி தாய் என்று சொல்கிறார். இப்படித்தானே அன்றைக்கு ஆதிசங்கர பெருமான் அந்த தாயிடம் வந்து, பவதி விச்சாந்தேஹி பவதி விச்சாந்தேஹி. தாய் பார்க்கின்றாய், ஐயோ நம் கணவனாரும் இல்லையே, இந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பது? பசியோடு வந்திருக்கின்றானே. முழு பாரதத்தையும் அவன் கண்களில் பார்க்க முடிகின்றதே, முழு பராசத்தையும் அவன் கண்களில் பார்க்க முடிகின்றதே. தேஜசான குழந்தை, தெய்வீக குழந்தை. தாயே, என்னை இப்படி வறுமையிலாக்கிவிட்டாயே, இந்த குழந்தைக்கு ஏதும் கொடுக்க முடியாமல் என்று தேடுகின்றாள், தேடுகின்றாள், தேடிக்கொண்டே இருக்கின்றாள். அப்படி தேடும் போது கிடைத்ததுதான் ஒரு சிறிய நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து, கண்ணா வா என்று ஆதிசங்கர குழந்தைக்கு, அப்பேற்பட்ட ஆதிசங்கர குழந்தைக்கு அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்தது போல இந்த அம்மா நெல்லிக்கனியை கொடுக்க போது ஆதிசங்கர பெருமான் சொல்றார், மகாலட்சுமி தாயே, நீ இங்கல்லவா இருக்க வேண்டும். எங்கு வறுமை இருக்கிறதோ, எங்கு கொடுக்கும் மனம் வளமையாக இருக்கிறதோ, அங்கல்லவா தாயே நீ இருக்க வேண்டும் என்று சொல்ல முன்னனே, மகாலட்சுமி தாய் தங்கமழையை பொழிந்தாள். அதுவும் ஒரு மாறிதான். அந்த தங்கமழையில் இருப்பதும் சக்திதான், அன்றைக்கு சாப்பிட்ட உணவில் இருப்பதும் சக்திதான், எங்கும் சக்திதான், எதிலும் சக்திதான். கவியரசு கண்ணதாசன் அதை தமிழில் மொழிபெயர்த்து பாடினாரே, அதுவும் சக்திதான்.

அவ்வளவு கருணை. எப்போதுமே எதுவுமே இல்லாதவர்கள் கவலைப்படவே வேண்டாம். காரணம், தாய் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? எல்லாமே அம்பாளை பற்றி நல்ல செய்தி தான். குழந்தை பிறக்கும் போதே முகாரி பாடுறதை ஏன் யோசிச்சு பாருங்க. அந்த முகாரி ராகம் மட்டும் குழந்தை பிறக்கும் போதே பாடிடுது. அழலைன்னா கிள்ளி வச்சு பாட வைக்கிறோம் அந்த குழந்தைய. ஏன் தெரியுமா?

கடந்த வந்து அந்த 10 மாதம் கழித்து ஒத்துன்னு பூலோகத்தில் வந்து விழும்போது என்ன நினைக்கிறதா, அப்பா இந்த பூலோகம் எப்பேற்பட்ட இடமோ, கல்லோ முள்ளோ எப்பேற்பட்ட இடமோ, பயமாக இருக்கேப்பா. நிறைய புண்ணியவான்கள் இருப்பாங்களா அல்லது பாவிகள் இருப்பாங்களா, நல்லவங்க இருப்பாங்களா கெட்டவங்க இருப்பாங்களா, எனக்கு ஒன்றுமே தெரியலேன்னு ஓன்னு அழுதான். உடனே கடவுள் என்ன சொல்கிறாராம் தெரியுமா, குழந்தே அழாதே, என்னை போல அன்புடைய ஒருத்தி மடியில் தான் நீ போய் விழப்போகிற,

சிறப்பு உண்மை அங்கே. உலகத்தில் கிரேட்டஸ்ட் தாய் தான், அந்த தாய் தான் அம்பாள், அவள் தான் சக்தி. அடியேன் எடுத்துக்கொண்ட தலைப்புக்காரனமே பூலோகத்திலே நாம் பார்க்கக்கூடிய நம் தாயையும் சக்தியாக வணங்க வேண்டும் என்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பணிவோடு இந்த தலைப்பை அடியேன் எடுத்துக்கொண்டேன். அப்படி சொல்ற அளவுக்கு தாய்கிட்ட என்ன இருக்கு? இந்த உலகத்திலே தாயை கண்டுபிடிப்பதற்கு எந்த கேமராவும் வைக்க வேண்டாம். ஒரு வீட்டில் ரொம்ப வறுமை, எல்லா குழந்தைகளும் சாப்பிட வேண்டிய நிலைமை, கொஞ்சம்தான் உலை இருக்கு. எப்படி செல்லம்மா கொஞ்சோண்டு ஒரு கிலோ அரிசியை கூட பாதுகாப்பாக வச்சுருந்தாங்களோ பாரதியார் வீட்டில், அப்படி கொஞ்சோண்டு உலையை கூட பாதுகாப்பாக வைக்கிற தாய் தான் பாரத தாய். உடனே புருஷன் வருமா, இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுமா, அடுத்தவங்களுக்கு வேணுமான்னு கேட்க மாட்டோம். சில வீட்டில் விதிவிலக்கு. இது எதுக்கு பழி வாங்குறது தெரியுமா? எல்லாரும் நாடகத்தப்பம் தானே சாப்பாடு போடுறோம், அதுக்கு பழி வாங்குறது இது. அப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு பாப்பா பானையை, எதுவும் இருக்காது, ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கும், இவன் உடம்புல உயிர் ஒட்டுற மாதிரி. அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறதை எல்லாம் வடித்து எடுத்து ஏதோ ரொம்ப பசி நிறைந்துட்டா மாதிரி நிறைய சாப்பிட்டது போல ஏப்ப முடுவாளே, மிஞ்சியதை உண்டு வாஞ்சையோடு பார்ப்பாளே, அவள்தான் தாய். அவளுக்கு எந்த ஒரு புகைப்பட கருவியோ கேமராவோ கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையே இல்லை. இதைத்தான் தாய் என்றும் மாறி என்றும் சக்தி என்றும் நாம் சொல்லுகின்றோம். அப்பேற்பட்ட சக்தி நம்ம மனசுல இருக்கு. அம்மாளை வெளியில தேடாத, உள்ள தேடு. உள்ள வைக்கிற அளவுக்கு மனசு சுத்தமாவை. இதைத்தான் ஆதிசங்கர பெருமான் சொல்லுகிறார், நான் செய்வதையெல்லாம் பிரகாரமாக எடுத்துக்கொள், சன்மார்க்கமாக எடுத்துக்கொள் என்று சொல்லும் அளவுக்கு அந்த மனிதனிடம் சுத்தம் இருக்கிறது. சுத்தம் இருக்கும் இடத்திலே சத்திய காளி வந்து அமர்ந்து விடுவாள். கடவுள் தாயை படைத்தாராம். சிஷ்ய ஓடி வந்து ஒரு வார்த்தை கேட்டானாம், கடவுளே ரொம்ப அருமையா இந்த படைப்பை படைச்சிருக்கீங்க, பேர் என்னன்னு கேட்டா தாய்னு சொல்றீங்க, ஆனால் எல்லாவற்றையும் இந்த தாய் என்னும் படைப்பிலே நீங்கள் படைத்தீர்கள். ஆனால் நான் உற்று நோக்கினேன், அந்த படைப்பினுடைய கண்களுக்கு அருகிலே தண்ணீர் இருக்கிறதே, அது என்ன என்று கேட்டார். உடனே கடவுள் சொன்னார், அப்பா அது தண்ணீர் அல்ல, கண்ணீர். தாய் என்ற படைப்புக்கு உள்ள அன்பு. நாம் கஷ்டப்பட்டால் முதல்ல கஷ்டப்படுறது நம்ம வீட்டில் இருக்கிற சக்தி தான். பையன் அம்மாவை மறப்பான், ஆனால் அம்மா பையனை மறக்காது. பெற்ற தாய் இதனை மறந்தான். ஏன் சொன்ன? மறக்கிறதே மானுடத்துக்கு இயல்பு, மறக்காமல் இருக்கிறது தாய்க்கு மட்டும் இயல்பு. உலகத்திலே அன்பானவள் தாய். ஒரு பெரிய செய்தி சொல்லட்டுமா? தாயிடம் இருந்து தான் வந்தோம் பராசக்தி. தாயிடம்தான் வந்து அடைக்கலமானோம், தாய்ப்பால் குடித்தோம். தாயிடம்தான் திரும்ப அடக்கமாகிறோம். யாரு? பூமாதேவி. பூமாதேவி பிறந்தது ஆடி மாதத்தில் தான். சக்திக்கு பொறுமை அதிகம், அதனால்தான் எங்கும் சக்தி என்று சொன்னேன். நம்மை தாங்குகிற பூமாதேவியை சற்று நினைத்து பாருங்கள். இந்த ஆடி மாதத்திலே எத்தனை பேரை தாங்குறா? எவ்வளோ குழந்தை பிறந்தாலும் தாங்குறா? எப்படி தாங்குறா? அப்பா நம்ம காலால் மிதிச்சு தான் நடக்கிறோம், இருந்தாலும் தாங்குறாளே. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து காலில் முள் குத்துக்கிச்சுன்னா அம்மா தான் அந்த முள்ளை எடுத்து கொடுப்பா நமக்கு. ஆனால் அந்த ஒரு தாயினுடைய மனசிலே முள் தைப்பது போல பேசலாமா? பேசக்கூடாது. அதனால் ஒரு வார்த்தை அடியேன் உங்கள் அன்பு மகளாகி சொல்கிறேன். உலகம் இருக்கும் வரை சக்தி இருக்கும் என்று சொல்வதை விட எங்கும் சக்தி எதிலும் சக்தி என்பதை புரிந்து கொண்டு சக்தி இருக்கும் வரைதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். ஆடிக்கொண்டிருக்கும் உலகத்தினுடைய சக்தியே அதுதான். நீங்கள் அம்பாளை கும்பிடுறதுக்கு தீபத்தை ஏற்றுங்கோ, கும்பிட்டுக்கிட்டே நீங்கள் தீபத்தை ஏற்றுங்கோளே, அந்த தீபத்துக்கு ஒரு சக்தி உண்டு தெரியுமா? அது நம்மளை பார்த்து கும்பிடும். அம்பாளுக்கு அவ்வளோ பெரிய என்ன சொல்ல, அப்பேற்பட்ட தாயிடம் குழந்தை போல ஒரு விஷயம் கேட்டார். யாரு? மகாகவி பாரதி. யார்கிட்ட எதுவும் கேட்கலிங்க. அவர் கேட்டிருந்தா எவ்வளவோ கிடைச்சிருக்கும், என்னென்னவோ கிடைச்சிருக்கும், எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனால் யார்கிட்ட கேட்டாரு? பராசக்திட்ட கேட்டார். ஏன் கேட்டாரு? கேட்டால் தருபவள் அவள் ஒருத்திதான் என்று நினைத்தாரா, அல்லது கேட்டது அவளிடம் கேட்டுவிட்டால் நிம்மதி என்று

குழந்தை மனமோடுதான் பராசக்தியிடம் வேண்டினார். எல்லாவற்றையும் நீங்கள் தாயிடம் கேட்டுவிட்டால் நடக்கும் என்று நம்பி கேட்கும் பிள்ளைதான் பாரதி. அந்த குழந்தை மனத்துக்கு அனுமதியும் சக்திதான். குமரியாக கன்னியாகுமரியிலே இருக்கின்றாளே, நீல திரைகிடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி அன்னை. கன்னியாகுமரிக்கு ஒரு அற்புதமான கதை உண்டுங்க. கன்னியாகுமரி தாய் நமக்காக இன்றைக்கும் கன்னியாக இருக்கின்றாள். குழந்தையாக வந்தது மீனாட்சியினுடைய வாழ்க்கையிலே, குழந்தையாக வந்து குமரகுருபரர் பாடிய அற்புதமான மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழுக்கு முத்துமாலை போட்டதும் குழந்தைதான். அந்த குழந்தையும் சக்திதான். நம்ம இந்திய நாட்டுக்கு தெற்கு முனையிலே நின்று கொண்டு அன்றாடம் தவம் செய்து கொண்டு இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீல திரைகடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய் குமரி, அந்த குமரியும் அம்பாள்தான். இங்கும் அம்பாள்தான், அங்கும் அம்பாள்தான். அவ ஏன் திருமணம் செய்யாம இருக்கிறாளா? பாணாசுர வதத்துக்காக திருமணம் செய்யாம இருக்கா. ஆனா சிவபெருமானுக்கு என்ன எண்ணம்? அவளை திருமணம் செஞ்சுக்கணும்னு எண்ணம். தெய்வங்கள் எல்லாமே ஒரு நல்ல விளைவுக்காக திருமணத்தை கூட தியாகம் செய்கின்றது என்பதுதான் இந்த கதை. அப்ப அவளுக்கு எண்ணம் என்னன்னா, வானாசுர வதம் நடக்கணுமேனு, இதை எப்படியாவது நிறுத்தணுமேனு அவ நினைக்கிறா. அதுக்கு ஒரு அழகான சாதுரியமான யோசனை. விவாகத்திற்கு சம்மதித்தால் விரதம் கெட்டுவிடுமே, தன்னுடைய அவதார நோக்கமான வானாசுர மதமானது முடியாமல் போய்விடுமே. அதனால சிவபெருமான்கிட்ட என்ன கேட்கிறா தெரியுமா? சாமி, நீங்க சொன்னபடி உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன், நீங்க விரும்பினபடிக்கு உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன். என்னை நீங்கள் திருமணம் புரிய வேண்டுமென்றால் சிவபெருமானே, பெண்ணாகிய நான் உங்களிடம் சீர்வரிசை கேட்கின்றேன். பொன்னை கேட்க மாட்டேன், பொருளை கேட்க மாட்டேன், பூவே பெண்ணுதான், புடவையை கேட்க மாட்டேன். அப்போ உடனே சிவன் அசந்து விட்டார். எனக்கு இப்பெல்லாம் மாப்பிள்ள தான் நம்ம கேட்குறோம், பொண்ணு கேட்டிருக்கா பாருங்க. நரம்பில்லாத வெத்தலை 40 குடு சாமி, காம்பில்லாத மாங்காய் ஒன்று குடு, கனவில்லாத கரும்பு ஒன்று, கண்ணில்லாத தேங்காய் ஒன்று. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வச்சார், பொழுது விடியறதுக்குள்ள கொண்டு வந்துருங்க. சிவபெருமானும் தேவி கேட்ட அனைத்தையும் தயார் செய்து விட்டார். கல்யாணம் ஆச்சே. இப்போ நாரத பெருமான் பார்க்கிறார், கன்னியாகுமரி தேவிக்கு திருமணம் ஆகிவிட்டால் வானாசுரன் வதை தடைபடுமே என்று சிவபெருமான் வருவதற்குள் நடு ராத்திரியிலேயே கோழியாக கூவிட்டார். வள்ளல் பெருமான் பாடினாரே, பொழுது விரிந்தது பொற்கோழி கூவிற்று என்று. இவ்வாறு நடைபெற்றதும் அந்த திருமணம் தடைபட்டதாம். அம்பாளுடைய அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்தாளாம். இன்றைக்கும் தினசரி தவம் செய்து கொண்டிருக்கிறாளாம். முதல்ல வதத்துக்கு நேரம் கொடுத்துட்டா, அப்புறம் தவத்துக்கு நேரம் கொடுத்துட்டா. அதான் நம்ம இந்திய பெண். இந்திய பெண் தெய்வம் என்பவள் எப்பவுமே இந்தியாவுக்கு ஒரு நன்மையும், மக்களுக்கு ஒரு நன்மையும், தெய்வமே சமுதாயத்தை தான் நினைக்குதுங்கிறப்போ சமுதாயத்தில இருந்துகிட்டு தெய்வத்தை நினைக்காம இருக்கலாமா? இப்படித்தான் குழந்தையும் சக்தி, குமரியும் சக்தி. இந்த உலகத்திலே மகான்களாக பிறந்த வரிசையிலே ஒரு அற்புதமான மகானை சொல்லி அடியே நிறைவு செய்கின்றேன். சாதுரணமான மானுடத்தில் பிறந்தவள்தான் அன்னை சாரதை. அன்னை சாரதைக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், சாட்சாத் பகவானே பரமஹம்சனாக தன்னுடைய கணவனாக வந்து அவதரித்திருக்க. அவளுக்கு எப்பவுமே அம்பாள் மீது பிரியம் ஜாஸ்தி, காளி மீது பிரியம் ஜாஸ்தி. அவகிட்ட வந்து ஒரு சிஷ்ய கேட்டாளா அன்னை சாரதை தேவி கிட்ட,

இந்த சொல்லுங்க, நான் எவ்வளவு நாள் ஜபம் செய்யணும், ஒரு நாளில் எவ்வளவு நேரம் ஜபம் செய்யணும்? உடனே சாரதாதேவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை தான், செயல் கூட கையால் கூட வாயால் கூட எதுவும் சொல்லலை. அதோ பார் அந்த கடிகாரத்தை பார். உடனே அந்த சிஷ்யை கேட்டால, என்னம்மா நான் எவ்வளோ தினம் சொல்லணும்னு கடிகாரத்தை காமிக்கிறீங்களே? உடனே அம்மா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, கடிகாரம் எதையும் நினைக்காது 24 மணி நேரமும் காலம் காலமாக எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அப்படி நீ ஜபம் செய், அப்படி நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இரு, இறைவனை நினைப்பதை நீ ஒரு மூச்சாக செய்து கொண்டிரு என்று சொன்னவளை ஒரு நாள் பரமஹம்சர் என்னன்னு கூப்பிட்டாரா? அடியே துயின்னு கூப்பிட்டாரா? துயின்னா என்ன அர்த்தம்னா அடியேன்னு அர்த்தம். தன்னுடைய அண்ணன் மகள் லக்ஷ்மிதான் உணவை கொண்டு வருகிறாள் என்று நினைத்து துயி என்று கூப்பிட்டாளா? அப்புறம் அந்த அம்மா குரல் கொடுத்தது, அடியே சாரதையா, சாரதையாக வந்திருப்பது சரி என்று சொன்ன உடனே அந்த சாரதியின் குரலை பார்த்துவிட்டு மன்னிப்பு கேட்டாராம் பரமஹம்சர். இது வேணுங்க, இதான் பாரத கலாச்சாரம். சாரதா, உன்னை அடியே என்று கூப்பிட்டு விட்டேனே, என்னை மன்னிப்பாயா? இப்பேற்பட்ட தாய், இப்பேற்பட்ட பகவான், இருவரும் வைராக்கியம் எதிலே, ஒரே அறையிலே, பக்கத்து பக்கத்திலே, என்னை சோதிக்கவே நீ வந்தாயா? இல்லை பகவானே, உங்கள் ஆன்மீக சேவைக்கு சாதகம் செய்யவே நான் வந்தேன். அப்படி ஒரு தம்பதியர் பிறந்த நாடு நம் நாடு. அவள்தான் சாட்சாத் தேவி, அவள்தான் சாட்சாத் காமாட்சி, அவள்தான் சாட்சாத் அன்னபூரணி விசாலாட்சி என்று சோடசி பூஜை செய்யும் அளவுக்கு அவருக்கு மனதில் எண்ணம் வந்த காரணம் இந்த பாடல்தான். இருவரும் ஒரே அறையில் படுத்திருக்கும் காட்சி, ஆனால் எது வெற்றி பெற்றது? வைராகியம் என்ற சக்தி வெற்றி பெற்றது.

ஒருவரை ஒருவர் தொழுதிட விடையும் ஓரத்தில் நின்று வேதமும் வணங்கும். இரவு பொழுதும் அஞ்சியே ஓடும் எங்கோ பறவைகள் இவர் புகழ் பாடும். இது பற்றி பரமஹம்சர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். அவள் சாதாரண பெண்ணாக இருந்திருந்தார், நானும் புலநடக்கம் கெட்டு நிலை தடுமாறி இருக்க மாட்டேன் என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? ஆஹா, காளியிடம் வந்தார். ஓ காளி, என் மனைவிக்கு உலக இன்பமே வராதிருக்க அருள் செய் என்று பிரார்த்தித்தேன், நீ நிறைவேற்றி விட்டாய் என்று சோடசி பூஜையை அருமையாக செய்கிறார். சாரதே, என் பூஜை அறைக்கு வா. வைகாசி மாதத்திலே காளி பவதாரணி பூஜை செய்தார். ஸ்ரீசக்கரம் அம்பிகை பீடம் அமைத்து அதில் சாட்சாத் சாரதையை மறைவைத்து 16 வகை பூஜை பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து சடங்குகளை ஒழுங்காக நடத்தி பூஜை வேளை முடியும் சமயம் பகவான் ஓம் சக்தி காளியை பார்த்து, ஹே காளி, இவள் தூயவள், உன்னிடத்தில் இவள் என்று பூஜை நடத்துகிறார். கங்கை நீர் தெளிக்கிறார். தம் ஆற்றல் ஜபமாலை தம்மை தம்முடைய அனைத்து ஆன்மசக்தியையும் சாரதியிடம் கொடுக்கிறார். இருவருமே சமாதி நிலை, குரு பரப்பிரம்மத்தில் ஒன்றிய நிலை. எல்லாமே சக்தி. சர்வமங்கள மாங்கல்யே, சர்வமங்கள மாங்கல்யே, சிவே சர்வார்த்த சாதிகே, சரண்யே த்ரயம்பகே கௌரி, நாராயணி நமோஸ்துதே. இந்த உலகத்திலே எல்லாம் சக்தி, எதிலும் சக்தி என்று சொன்னேன். அதை ஒரே வரியிலே ஒரே சக்தியின் வடிவாக அடியேன் சொல்லி முடிக்கின்றேன். கண்ணும் அவள், பெண்ணும் அவள், கருத்தும் அவள், கலையும் அவள், சிலையும் அவள், சிற்பியும் அவள், அலையும் அவள், ஆழமும் அவள், பண்ணும் அவள், பாடலும் அவள், ஸ்ருதியும் லயமும் மன்னனும் மணிமுடியும் மானுடமும் மற்றவையும் நீரும் நிலமும் காற்றும் நெருப்பும் வெளியும் உள்ளும் எங்கும் எதிலும் அன்பு மாத்திரம் ஓம் சக்தி காளி என்று சொல்லி அடியேன் நிறைவு செய்கின்றேன்.

0: ஓம் சக்தி.
1: நேர்கள் இதுவரை எங்கும் சக்தி எதிலும் சக்தி இசைப்பேதுரை கேட்டீர்கள். நிகழ்த்தினர் பாரதி திருமகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வாத்திய விருந்த. நேரம் 10:30, ஆகாஷ்வாணி. காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் பட்ன பிரவேசம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் பூந்தளிர் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் குரலில் ஒலிக்கிறது.

0: கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவான செல்சியஸ் கூடுதல் பெய்த மழை அளவு 14.7 டிகிரி செல்சியஸ் கூடுதல் குறைந்த அளவு வெப்பநிலை 26.6 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு 0.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல்
1: நிலையத்தில் நேரம் பெய்த மழை
0: என்றென்றும்
1: முழுமையான
0: அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்கு அறிவிப்பு.
1: சென்னை
0: நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 நினைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம் உயிரினங்களின் தோற்றம். எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலத்தில் சுதந்திர தின போக்குவரத்து மாற்றம், எழுதியவர் பி சரவணன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம், 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும்.

0: பத்து மணிக்கு முத்து சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சூரிய சுந்தர்ராஜ் ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், பி புவன் ஜி நீலகண்டன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, ஸ்தல விருட்சங்களும் அதன் குணங்களும், உதவி பேராசிரியர் ஏ கீர்த்தி மாலினி அவர்களின் உரை. 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். நாளை 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருணமான் அவர்களின் உரை. ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவர்கள். 8:05 8:30 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். நாளை 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் 3:10 இனியராகும் நிகழ்ச்சியில் பண்டிட் ஜிதேந்திர அபிஷேகி அவர்களின் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்களின் நாகஸ்வர இசை. திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஜி ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு, கே ஜே திலீப் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஆர் எஸ் ரகு. The Parliament has passed the Taxation and Other Laws Amendment Bill 2026 today, with Rajya Sabha returning it to Lok Sabha after discussion. The Lok Sabha has already passed the bill. Union Finance Minister Nirmala Sitharaman had moved the bill. The bill seeks to amend the Payment and Settlement Systems Act 2007, the Income Tax Act 2025, and the Finance Act 2026. The legislation will replace the Income Tax Amendment Ordinance 2026, which was promulgated on 5th June this year. Replying to the discussion, the Union Finance Minister said that the objective of the bill is to strengthen India's manufacturing ecosystem, attract further investment, generate employment, and promote manufacturing activities. She said, the second major reform relates to providing tax exemptions to foreign companies procuring data services from specified data centers in India and enhancing ease of doing business. The minister clarified that the bill does not impose any tax or transaction charge on UPI users.
2: It does not impose any tax or transaction charge on UPI users. It enables the government to specify through notification the electronic payment modes that will continue to receive statutory protection against charges. The UPI and Services Steering Committee, headed by the National Payments Corporation of India, will consider and decide whether any MDR should be introduced, and if so, its scope and structure. Therefore, no MDR framework has yet been finalized.
1: The Parliament also passed the Bankers' Books Evidence Bill 2026, with Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill. Lok Sabha Speaker Om Birla today made a personal appeal to the floor leaders to cooperate in the smooth functioning of the House and participate in the discussion on key bills. Mr. Birla stated